0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இன்றைய சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒளிபரப்பில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இரவு 9:30 நேர்கள் இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கெனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:45 சைக்கிள் கடை கந்தசாமி நிகழ்ச்சி வானிலை வரும். 11 திரைப்புதிர் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். 12 முதல் 1 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழகத்தின் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் பயணிக்கலாம்.

டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 11 °C ஆக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாரத்திற்கு 5 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 4°C இருக்கும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இடம்பெறவிருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 8% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும்.

0: கலைஞர் நேரம் 9:09. மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் வழங்கும் அறிவித்தல். வசந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் வாகனத்தை மை மெக்கானிக் ஆட்டோ டயருடன் இணைந்து வீதிக்கு தயாராகுங்கள். உங்கள் வாகனத்திற்கு தேவையான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீஸ், சஸ்பென்ஷன் பழுதுபார்த்தல் மற்றும் முழுமையான வாகன பாதுகாப்பு பரிசோதனை அனைத்தும் மை மெக்கானிக்கில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். புதிய டயர்கள் தேவைப்படுகிறதா? அதிகாரப்பூர்வம் மிச்சலின் டயர் டீலராக நாங்கள் சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் தற்போது $200 வரை ரீபேட் சலுகையையும் வழங்குகிறோம். இது ஒரு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே. மேலும் உங்கள் வாகனத்தில் பாடி ஒர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளையும் நாங்கள் செய்து தருகிறோம். காப்புறுதி நிறுவனங்களுடன் நேரடியாக இணைந்து உங்கள் வேலைகளை எளிமையாகவும் விரைவாகவும் செய்து தருகிறோம். நேரடியாக எங்களை சந்திப்பதாக இருந்தால் 2 இடங்களுக்கு நீங்கள் வரலாம். இலக்கம் 4530 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய தொலைபேசி இலக்கம் 9051946100, அதாவது 9051946000. அதே போல் மற்றொரு நிறுவனம் இருக்கிறது. இலக்கம் 1095 எல்ஸ்மியர் ரோடில் இருக்கிறது. அதனுடைய தொலைபேசி இலக்கம் 4167570000. அல்லது ஆன்லைனில் உங்கள் அப்பாயின்மெண்ட்களை நீங்கள் பதிவு செய்யலாம். மை மெக்கானிக் ஆட்டோ .ca என்ற இணையத்தினூடாக நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், உங்கள் வாகனத்திற்கு நம்பிக்கையான சேவை.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

கலைஞர் நேரம் இரவு 9:15. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். பிமல் வீரவன்ச அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் வருமானத்தை விட மேலதிகமாக சொத்து சேர்த்த விடயத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் வழக்கு June 8 ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் வட்டி வீதங்கள் அடுத்த வாரம் 0.5% முதல் 1% வரையிலே உயரக்கூடும் என்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை விடயங்களில் கைது செய்யப்படுவோர் உடனடியாக பிணையில் வர முடியாதபடி விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டிருக்கிறார். டம்ளர் ரிஜ் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த காவல்துறை விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது என்றும், ஆனால் தகவல்களை முன்கூட்டியே வெளியிடுவது விசாரணையை பாதிக்கக்கூடும் என்று பிரிட்டிஷ் கொலம்பிய பொது பாதுகாப்பு அமைச்சர் நீனா கிரீகர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளுக்கிடையில் நடைபெறும் 3 இராணுவ போர் பயிற்சியின் ஒரு பகுதியாக அணு ஆயுத போர் ஒத்திகையும் நடைபெற்றிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: கலை நேரம் 9:16. ஒழிக்கும் பாடல் நரேஷ் ஐயர், பிரசாந்தினி ஆகியோர் இணைந்து பாடிய பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் வரிகள் கவிஞர் தாமரை. ஒழிக்கும் பாடல் பாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. வரதாஸ் சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஆயிஷா சில்க் நடாத்தும் பிரம்மாண்டமான வெஸ்ட் அண்ட் ப்ளோ அவுட் சேல் பிரம்ப்டன் மாநகரில் மே மாதம் 22, 23 மற்றும் 24 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை ஹைவே 427 அருகில் கோரோடு அண்ட் குயின்ஷிட் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற இலக்கம் 100 நெக்சஸ் ரோடில் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் கன்வென்ஷன் சென்டரிலே நடைபெறுகிறது. பாரம்பரியமிக்க காஞ்சிபுரம் பட்டச்சேலைகள் மனதை மயக்க

0: தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிசிசாகா, வான், வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரோ பகுதி மக்களே, தரமான பட்டுச்சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னெப்போதும் இல்லாத மிக குறைந்த விலைகளிலே அள்ளிச்செல்ல இதுவே சரியான தருணம். அது மாத்திரமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுப் பொருட்களும் காத்திருக்கின்றன. மேலும் இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ, மார்னிங்சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஐசா சில்க் நிறுவனத்திலும் நடைபெறுகிறது. விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-298-6116, 416-298-6116 என்ற இலக்கங்களை நீங்கள் அழைக்கலாம்.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4665-4661.
0: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம், 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
8: Asian Textiles in Mavaram Mega Sale. Toe wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
0: ஒழிக்கும் பாடல் வேலையோசை திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடலோடு TM சவுந்தரராஜன்.

வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் தற்போது மூவரில் ஒருவர் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வியாழக்கிழமை தெரிவித்திருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனா்.

0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் தற்போது மூவரில் ஒருவர் உயர்ந்த இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் பதிவாகும் மொத்த மரணங்களில் சுமார் 34% உயர் இரத்த அழுத்தம் தொடர்பான நோய்களினாலேயே ஏற்படுவதாக தொற்றா நோய் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீனி அழகப்பெருமை தெரிவித்திருக்கிறார். உயர் இரத்த அழுத்தம் பெரும்பாலும் எந்தவிதமான அறிகுறிகளையும் வெளிப்படுத்துவதில்லை என்பதால் இது ஒரு நிசப்த கொலையாளி என அடையாளம் காணப்படுகிறது. எனவே 35 மேற்பட்டவர்கள் அனைவரும் தவறாமல் தமது இரத்த அழுத்தத்தை முறையாக பரிசோதித்துக் கொள்ளுமாறு மருத்துவர் ஸ்ரீனி அழகப்பெருமை அறிவுறுத்தியிருக்கிறார். இளைஞர்களின் உயர் இரத்த அழுத்த பாதிப்பிற்கு உணவில் அதிக அளவிலான உப்பை சேர்த்துக் கொள்ளும் பழக்கம் ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முறையற்ற உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக இந்த நிலை மேலும் அதிகரித்து வருவதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலருடன் விற்பனை பெறுமதி 354.3% பதிவாகியிருக்கிறது. அத்துடன் அமெரிக்க டாலருடன் கொள்வனவு பெறுமதி 342.63% பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக டாலரின் மதிப்பு அதிகரித்து வருவதால் இலங்கை ரூபாய் மேலும் பலவீனமடைந்து வருவதாக மத்திய வங்கியின் தரவுகள் காட்டுகின்றன. அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அதன் உண்மையான சூத்திரதாரி சுரேஷ் சாலே என்றும் அதற்கான திட்டங்களை அவரே வகுத்தார் என்றும் ஆசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளுடன் எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஆசத் மௌலானாவின் நீண்ட வாக்குமூலத்தில் கிழக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்து பிள்ளையான் முதலமைச்சராக்கப்பட்ட பின்னர் தங்களை கேரளாவில் பயிற்சிக்கென இந்திய உளவு பிரிவு அழைத்ததாக பதிவு செய்திருக்கிறார். பயிற்சி முடிந்தவுடன் தங்களை கொச்சியில் தங்கும்படி கேட்டதாக சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் நாம் கொச்சியிலிருந்து புதுடெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். அங்கே ஜூன் 2010 புலனாய்வு சேவை அமைப்பின் தலைவரை சந்தித்திருந்தோம். தங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்திய தூதரகத்தில் இளங்கோ ஒன்று அதிகாரியை நியமிப்பதாக அங்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதாகவும் ஆசத் மௌலானா தெரிவித்திருக்கிறார். சந்திப்பு முடிந்து நாம் மீண்டும் திரும்பும் போது எங்களிடம் ஒரு தபால் உறை வழங்கப்பட்டது. அதனுள் 25,000 அமெரிக்க டாலர் பணம் இருந்ததாகவும் ஆசத் மௌலானா பதிவு செய்திருக்கிறார். இதனிடையே அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அது உண்மையாக முன்னாள் அரசு புலனாய்வுத்துறை சூத்திரதாரியான சுரேசாலையே இருந்ததாகவும் அதற்கான திட்டங்களை அவரே வகுத்ததாகவும் ஆசத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தினர் திலீப் பீரிஸ் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். முன்னதாக ஆரம்பத்தில் வடமாகாணத்தில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது அல்லது தெற்கில் ஒரு கூட்டுப்படுகொலை அரங்கேற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டு சில மாதங்கள் வரவிருந்த தேர்தலை குறிவைத்து சுரேசாலையின் வழிநடத்தினர்கள் உயிர்த்த ஞாயிறு கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த மாம்பரமாக இருக்கிறது.
1: ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக சர்வதேச அவசர நிலைக்கு தயாராக வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இதற்கு அமைவாக நாட்டுக்கு வருகை தரும் பயணிகளை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவது அவசியம் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமில் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க பிராந்திய நாடுகளான கொங்கோ மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் தற்போது வேகமாக பரவி வரும் எபோலோ வைரஸ் நிலைமை குறித்து சர்வதேச ரீதியில் கடும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுகாதார அமைச்சு மற்றும் சுகாதார அதிகாரிகள் இது குறித்து விழிப்புடன் செயற்படுவது அவசியம். இந்த நோய் ஆப்பிரிக்க பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளுக்கு வேகமாக பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இந்த நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அல்லது உள்நாட்டு பிரஜைகளை விமான நிலையத்தில் வைத்து முறையான கண்காணிப்புக்கும் மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்த வேண்டும். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இந்த நாடுகளிலிருந்து இலங்கை திரும்பியதிலிருந்தே அவர்களுக்கும் தொற்றுநோய்க்கான அறிகுறிகள் தென்படின் உடனடியாக முறையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த தொற்றுக்கு இதுவரை நிலையான மருந்துகளோ அல்லது தடுப்பூசிகளோ கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் உலக சுகாதார ஸ்தாபனம் இதன் பரவல் குறித்து தீவிர அவதானம் செலுத்தி வருகின்றது. பலிகாமம் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை ஆக்கிரமித்து விகாராதிபதியால் அமைக்கப்பட்டிருக்கின்ற வேலியை அகற்றும் பிரதேச சபையின் விவகாரத்தில் தெல்லிப்பளை காவல்துறையினர் தலையிடுவதால் காவல்துறை மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி வழக்கு தொடர வேண்டும் என சபையில் உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: வலிகாமம் வடக்கு பிரதேசபைக்கு சொந்தமான வீதியை அடாத்தாக கையகப்படுத்தி குறுக்காக வேலியமைத்துள்ள தையெட்டி விகாராதிபதியை காப்பாற்ற முற்படும் இலங்கை காவல்துறைக்கு எதிராக நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. வலிகாமம் பிரதேசபைக்கு சொந்தமான வீதியை ஆக்கிரமித்து விகாராதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள வேலியை அகற்றுமாறு பிரதேசபை தொடர்ந்து அறிவித்து வருகிறது. இந்த நிலையில் விகாராதிபதி பதாலுள்ள இலங்கை காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். காவல்துறையினர் பிரதேசபை வேலியை அகற்றக்கூடாதென இதைத் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். வழக்கு தொடர்பான கட்டளை இன்றைய தினம் வழங்கப்பட இருந்த நிலையில் நீதிமன்றம் அதனை ஜூன் மாதம் 25 வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பிரதேசபை நடவடிக்கை இலங்கை காவல்துறை தலையீடு செய்வதாகவும் பதாலி காவல்துறை பிரிவுடன் தொடர்பட்ட விடயத்துக்கு தேவையற்ற விதத்தில் தெல்லிப்பளை காவல்துறையினர் தலையீடு செய்து மன்றில் முன்னிலையாகுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய முறைப்பாட்டாளரான விகாராதிபதி மன்றில் முன்னிலையாகாது அவர் சார்பில் இலங்கை காவல்துறை எமநிலையாகி வருகின்றனர். எனவே பிரதேசபையை சட்ட நடவடிக்கை எடுக்க விடாத தடுக்கும் காவல்துறைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபை அமர்வில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவு சபையானது மத்திய தீர்மானங்கள் போன்று கிடப்பில் போடாது அடுத்த சபை அமர்வுக்கு முன்பதாக காவல்துறைக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என சபையில் உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம 2026 May 18 வரையான காலப்பகுதியில் 1 trillion ரூபாய்க்கும் அதிகமான வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்திருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசு வருவாயை அதிகரிப்பதற்கும் திணைக்களம் மேற்கொண்டு வரும் பல்வேறு வரி நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் வரி அறவீட்டுத் திட்டங்களின் பயனாக இந்த இலக்கை எட்ட முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் வரி இணைக்கப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றமும் முனைத்திறனான வரி நிர்வாகமும் இந்த வருவாய் வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
0: இந்திய செய்திகள்.
1: அரசு முறை வெளிநாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பியிருக்கிறார். அரசு முறை பயணமாக UAE, நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி உள்ளிட்ட 5 சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று நாடு திரும்பியிருக்கிறார். இந்த 5 பயணத்தில் எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் கனிமங்கள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட அவர் 5 முக்கிய தலைவர்களையும் சந்தித்து பேசினார். இதனையடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால LPG விநியோகம், பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றில் அடங்கிய தொடர்ச்சியான முக்கிய ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டது. மேலும் இந்தியாவில் 5 billion அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதாக அபுதாபி உறுதியளித்திருக்கிறது. நெதர்லாந்து பயணத்தின் போது பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக 17 ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டது. இந்த சுற்றுப்பயணத்தின் அடுத்த கட்டத்தில் இந்தியாவும் ஸ்வீடனும் தங்களது நல்லுறவை மேம்படுத்த வழிவகை செய்தன. நோர்வே நாட்டுக்கு சென்றபோது தூய்மையான ஆற்றல், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், நீல பொருளாதாரம், பசுமை கப்பல் போக்குவரத்து, டிஜிட்டல் தொழில்நுட்பம், விண்வெளி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டன. தனது சுற்றுப்பயணத்தின் இறுதிக்கட்டமான இத்தாலியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் உயரிய விருதுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வியாழக்கிழமை தெரிவித்தது. இந்த உச்சிமாநாடு May 28 முதல் 31 வரை நடைபெறவிருந்தது. இதற்கான புதிய திகதி எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. உச்சிமாநாடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய கூட்டங்களுக்கான புதிய திகதிகள் இருதரப்பு பரஸ்பர ஆலோசனைகள் மூலம் இறுதி செய்யப்பட்டு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியில் மாநில இலக்கிய அணி இணைச் செயலாளர் சிவராஜ் மற்றும் மகளிர் அணி துணைச் செயலாளர் ஜெயதேவி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தென் சென்னை 1000 பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் தற்போது மூவரில் ஒருவர் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வியாழக்கிழமை தெரிவித்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: ஒழிக்கும் பாடல் எஸ் ராமச்சந்திரன் பாடியது.
1: போடு மச்சான் ஆசதீர போடு மச்சான் போடு, போடு மச்சான் ஆசதீர போடு மச்சான் போடு, கால போடு அடைய போடு.

கையப்போ அடிக்கிறப்போ ஏதோ தோணுது. போடு மச்சான் ஆசதீர போடு மச்சான் போடு, போடு மச்சான் ஆசதீர போடு மச்சான் போடு, கால போடு அறைய போடு.

0: போடு கால போடு அரைய போடு கால போடு அரைய போடு.
1: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
2: கலைய நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11°C இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 5 km பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 4°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 km பகுதியில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மே மாதம் 22ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை அதிகுடி வெப்பநிலையாக 16°C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரியஒளி நிரம்பியதாக இருக்கும். நாளைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 11°C இருக்கும். நாளை பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

தொடர்ந்து பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இடம்பெறவிருக்கிறது. மகிழ்ச்சியான மாற்றம்தான். இன்று நள்ளிரவின் பின்னர் 8% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். கலைஞர் நேரம் 9:47. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டிட்டாச் ஹவுஸ்கள் இப்பொழுது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் $130,000 வரையிலான HSCD திட்டத்தை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை வெறும் $719,990 மாத்திரமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனடியாக அழையுங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222 என்ற இணையதளத்தினராக கூட நீங்கள் விவரங்களை தெரிந்து கொண்டு அங்கும் கூட உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஒழுக்கும் பாடல் பெனி தயால் குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் வரிகள் நா முத்துக்குமார். பாடல் ஆதவன் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5%
1: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கேனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட். 416-751-2150 4167512150.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
6: தமிழை இங்கு குட்டி
4: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 ஹைவே 427 கரையில், த கோ ரோட் அண்ட் குயின், இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ, கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். வார இறுதி நாட்களில் CMR ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
7: Everything okay, no problem indigenam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
8: Chella, my lad. Selvam.
7: Chari.

0: வணக்கம். நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். செலவை குறைக்கும் நடவடிக்கையாக லிபரல் அரசாங்கம் வடக்கு பேஃபின் தீவில் உள்ள நானிசிவ் கடற்படை தளத்தை மூட தீர்மானித்திருக்கிறது. மத்திய அரசு ஆவண நடைமுறைகளை சீர் செய்யும் வரை தங்களால் புதிய வாகன மாதிரிகளை வாங்க இயலாது என்றே கனடிய சரக்கு வாகன விற்பனையாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் உளவுத்துறை அமைச்சர் மொஹின் நக்வி அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் மறைமுக அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து இன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் கலந்துரையாடினார். ஈரானிய உளவுத்துறையின் சார்பாக யூத அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை படுகொலை செய்து திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவர் மீது ஜெர்மன் அரசு வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள்.
1: கனேடிய செய்திகள்.
0: செலவை குறைக்கும் நடவடிக்கையாக லிபரல் அரசாங்கம் வடக்கு பேஃபின் தீவில் உள்ள நானிசிவ் கடற்படை தளத்தை மூட தீர்மானித்திருக்கிறது. மேலும் அதை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றவும் திட்டமிட்டிருக்கிறது. சிக்கல்கள் நிறைந்த நானிசிவிக் கடற்படை தளத்தை செயல்பாட்டிலிருந்து நீக்கும் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக தேசிய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. பிரதமர் ஸ்டீபன் ஆப்பரின் அரசாங்கத்தால் ஒரு சுரங்கப்பகுதியில் கட்டப்பட்ட இந்த ஆர்க்டிக் தளம் ஒரு ஆழ்கடல் துறைமுகமாகவும் ஆர்க்டிக் இறையாண்மையின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. மிக குறுகிய பருவகால அணுகல், தொடர்ச்சியான கட்டுமான சிக்கல்கள் மற்றும் அதிக செலவு பிடிக்கும் கப்பல் துறை பழுதுபார்க்கு காரணமாக இது இனி தேவையில்லை என்று பிரதமர் மாக்கானின் அரசாங்கம் வலியுறுத்துகிறது. இந்த தளத்திற்காக இதுவரை 110 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளதாகவும் அதை முழுமையாக செயல்பட வைக்க மேலும் 200 மில்லியன் டாலர் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்றும் தேசிய பாதுகாப்புத்துறை தெரிவிக்கிறது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவில் வசித்து வரும் ஒரு கனடிய குடிமகன் மீது சட்டவிரோதமாக வாக்களித்தது தொடர்பில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 40 வயதான இந்த நபர் மீது ஒரு அயல் நாட்டவராக இருந்து சட்டவிரோதமாக வாக்களித்ததாக ஒரு குற்றச்சாட்டையும், போலியானது என்று தெரிந்தே வாக்களித்ததாக மற்றொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நபர் 1982 பிப்ரவரியில் நிரந்தர குடியுரிமை பெற்றதாகவும் போஸ்டனுக்கு வடக்கே உள்ள மாசாசூசெட்ஸ் மாநிலத்தின் சாகஸ் நகரில் வசித்து வந்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ பதிவு படிவங்களில் தான் ஒரு அமெரிக்க குடிமகன் என்று இந்த நபர் குறிப்பிட்டுள்ளதாகவும் பல கூட்டாட்சி தேர்தல்களில் வாக்களித்ததாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்த நபர் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையையும் $1,00,000 முதல் $2,50,000 வரையிலான அபராதத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது. கனடிய அரசாங்கம் ஆவண பிரச்சனையை விரைவாக சரிசெய்யாவிட்டால் அடுத்த ஆண்டு எந்த புதிய மாதிரிகளையும் இறக்குமதி செய்ய முடியாது என்று கனடாவின் கனரக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு காணப்படாவிட்டால் கனடா பெரும் விநியோக சங்கிலி தடைகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ட்ரக்குகள் புகை உமிழ்வு தரநிலைகளுக்காக சான்றளிக்கப்படும் முறையில் செய்யப்பட்ட மாற்றங்களால் இந்த பிரச்சினை உருவாகிறது என்று விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சான்றிதழ்கள் இப்போது தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகத்தால் வழங்கப்படுகின்றன. ஆனால் கனடிய அரசாங்கம் முன்பு ஒப்புதல்களை வழங்கி வந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகாமையின் புகை வெளியிடுதல் சான்றிதழ்களை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இன்று நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் உற்பத்தியாளர்கள் ஒரு வருடமாக இந்த பிரச்சனையை மத்திய அரசிடம் சுட்டிக்காட்டி வருவதாகவும், ஆனால் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் வரை புதிய ட்ரக்குகளை முன்கூட்டியே ஆர்டர் செய்வதற்கான போட்டி செயல்முறையில் கனடிய நிறுவனங்கள் சேர முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: ஈரானிய உளவுத்துறையின் சார்பாக யூத அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவர் மீது ஜெர்மன் அரசு வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் டேனிஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்ட இந்த பிரதிவாதிகள் மீது கொலை முயற்சி மற்றும் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு முகவர்களாக செயல்பட்டது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்று ரொய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இவர்களில் ஒருவர் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறைக்காக பணியாற்றியதாகவும் ஒரு சிறப்பு இராணுவ படையான குட்ஸ் படையுடன் செயல்பாட்டு தொடர்புகளை பேணி வந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஒரு கொடிய தாக்குதலை எளிதாக்குவதற்காக பெர்லினில் உள்ள சாத்தியமான இலக்குகளை இந்த இருவரும் உளவு பார்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இரட்டை குடியுரிமை பெற்ற ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இறுதியில் நாட்டிலுள்ள அனைத்து ஈரானிய துணை தூதரங்களை மூட ஜெர்மனி எடுத்த முடிவைத் தொடர்ந்து பெர்லினுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே கடுமையான விரிசல் நிலவும் நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹிதீன் நக்வி அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் மறைமுக அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து இன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் கலந்துரையாடினார். பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் விரைவில் ஈரானுக்கு வருகை தருவார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தெஹ்ரானில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதென அதிகாரப்பூர்வ செய்தி சேவை தெரிவிக்கிறது. இரு தரப்பினரும் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுகளை பரிசீலித்து வரும் நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான மறைமுக தொடர்புகளின் நிலைமையை மறு ஆய்வு செய்வதே வியாழக்கிழமை சந்திப்பின் முதன்மை நிகழ்ச்சி நிரலாக இருந்தது. ஈரானுக்கு மேற்கொள்ளும் தனது இரண்டாவது ராஜதந்திர பயணமாக நக்வி புதன்கிழமை ஈரானிய தலைநகருக்கு சென்றடைந்தார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே தற்போதுள்ள கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்கான இஸ்லாமாபாத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. காங்கோ ஜனநாயக குடியரசில் தொடர்ந்து பரவி வரும் ஹாண்டா வைரஸ் மற்றும் எபோலா வைரஸ் பெருந்தொற்றை எதிர்கொள்ள உலகம் தயாராக இல்லை என்பதை காட்டுவதாக உலக சுகாதார அமைப்பின் உயர் அதிகாரி எலன் கிளாக் எச்சரித்திருக்கிறார். அறியப்பட்ட உள்ளூர் நோய் அபாயங்களை கையாளத்த வரும் சுகாதார அமைப்புகள் எதிர்காலத்தில் உலகளாவிய நெருக்கடிகளை தூண்டக்கூடிய புதிய நோய்க்கிருமிகளை கண்டறிய போதுமான திறன் இல்லாமல் இருக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். எம்பி ஹாண்டியஸ் கப்பலில் ஆண்டா வைரஸை கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸையும் அதிகாரிகள் கண்டறிய தவறியதால் அந்த நோய்கள் பல வாரங்களாக தொற்றுக்களை ஏற்படுத்தி வருகின்றது என கிளாக் மேலும் தெரிவித்தார். அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்குள் பல பேர் உயிரிழந்தனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்ட எபோலா வைரஸ் பரவலில் இன்னூரி மாகாணத்தில் குறைந்தது 8 ஆய்வகத்தால் சரி செய்யப்பட்ட பாதிப்புகளும் 246 சந்தேகிக்கப்படும் பாதிப்புகளும் 80 சந்தேகிக்கப்படும் மரணங்களும் பதிவாகியிருக்கின்றன. பொதுவான ஜைர் வகை வைரஸுக்கான சோதனைகளின் முடிவுகள் எதிர்மறையாக வந்ததால் பொண்டி போகியோ வகையை அதிகாரிகளால் அடையாளம் காண முடியவில்லை. இதனால் இந்த வைரஸ் பல வாரங்களாக கண்டறியப்படாமல் பரவி வந்தது என அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கை கிரிக்கெட்டின் புதிய தெரிவுக்குழுவுக்கு ஐமர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரிவுக்குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கபில விஜயகுணவர்தன நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1973 25 இலக்க விளையாட்டுச் சட்ட விதிகளின் 39 பிரிவு மற்றும் 2025 மே மாதம் 21 திகதியிடப்பட்ட 2437 பிரிவு 24 என்ற இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகளின்படி இந்த புதிய தெரிவுக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கபில விஜயகுணவர்தன தலைமையிலான தெரிவுக்குழுவில் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான அமல் சில்வா, பிராண்டன் குரூப்போ, முன்னாள் முதல் தர கிரிக்கெட் வீரரான வருண வராகுட, இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை வனேசா டி சில்வா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெறுகின்றார்கள். இந்த புதிய நியமனங்கள் மூலம் இலங்கை கிரிக்கெட் துறையின் எதிர்கால தெரிவு நடவடிக்கைகள் மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் முறைப்படியும் நடைபெறும் என அமைச்சு எதிர்பார்க்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செலவை குறைக்கும் நடவடிக்கையாக லிபரல் அரசாங்கம் வடக்கு பாஃபின் தீவில் உள்ள நானிசிவி கடற்படை தளத்தை மூட தீர்மானித்திருக்கிறது. மத்திய அரசு ஆவண நடைமுறைகளை சீர் செய்யும் வரை தங்களால் புதிய வாகன மாதிரிகளை வழங்க இயலாதென்று கனடிய சரக்கு வாகன விற்பனையாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொய்சின் நக்வி அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் மறைமுக அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து இன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் கலந்துரையாடினார். ஈரானிய உளவுத்துறையின் சார்பாக யூத அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவர் மீது ஜெர்மன் அரசு வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைய நேரம் 10:12 தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: கனடா சாய இல்லத்தின் 30வது ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல். இலக்கம் 67 கொமாண்டோ புளவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 416-568-1221. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 647-612-8285. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு. இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

கலைய நேரம் இரவு 10:14. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தம் எஃப்எம் 101.3. வசந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் வாகனத்தை மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் நிறுவனத்துடன் இணைந்து வீதி பாவனைக்கு தயாராகுங்கள். உங்கள் வாகனத்திற்கு தேவையான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீஸ், சஸ்பென்ஷன் பழுதுபார்த்தல், சரிசெய்தல் மற்றும் முழுமையான வாகன பாதுகாப்பு பரிசோதனை, அனைத்து சேவைகளையும் நாங்கள் வழங்குகிறோம். புதிய டயர்கள் தேவைப்படுகிறதா? அதிகாரப்பூர்வ மிச்சலின் டயர் டீலராக நாங்கள் சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் தற்போது $200 வரை ரீபேட் சலுகையும் வழங்குகிறோம். இது குறுகிய காலத்திற்கு மாத்திரமே. மேலும் உங்கள் வாகனத்தின் பாடி ஒர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளையும் நாங்கள் செய்து தருகிறோம். காப்புறுதி நிறுவனங்களுடன் நேரடியாக இணைந்து உங்கள் வேலைகளை எளிமையாகவும் விரைவாகவும் செய்து தருகிறோம். எங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள 2 இடங்கள் இருக்கின்றன. இலக்கம் 4530 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஒரு இடமும், மற்றொரு இடம் இலக்கம் 1095 அதாவது 1095 எல்ஸ்மேர் ரோடிலும் 2 நிறுவனங்கள் இருக்கின்றன. இலக்கம் 4530 ஸ்டீல் செவனியில் அமைந்திருக்கின்ற நிறுவன விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு 905-946-1000 அல்லது 1095 எல்ஸ்மேர் ரோடில் அமைந்திருக்கின்ற நிறுவனத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு 416-757-1000 என்ற இலக்கங்களை நீங்கள் அழைக்கலாம். அல்லது ஆன்லைனில் கூட அப்பாயின்மெண்ட்களை நீங்கள் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மை மெக்கானிக் ஆட்டோ .ca என்ற இணையதளத்துக்கு சென்று உங்கள் விவரங்களை தெரிந்து கொண்டு அங்கே உங்களுடைய பதிவுகளை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், உங்கள் வாகனத்திற்கு நம்பிக்கையான சேவை. கலைய நேரம் இரவு 10:16. ஒலிக்கும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் KJ ஜெயசுதாஸ் வாணிஜிராம் பாடியது.

0: கலைகள் நேரம் இரவு 10:20. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3. வரதா சில்க் புஷ்பாவின் புதிய நிறுவனமான ஐசாஸ் சில்க் நடாத்தும் பிரம்மாண்டமான வெஸ்ட் அண்ட் ப்ளூ அவுட் சேல் பிரம்டன் மாநகரில் மே மாதம் 22, 23 மற்றும் 24 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் மாத்திரம் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை ஹைவே 427 கோரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பு கரையில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற சென்ட் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. பாரம்பரியம் மிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மனதை மயக்கும் லேட்டஸ்ட் டிசைன் பாட்டி சேலைகள், கலைநயமிக்க லேங்காஸ்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிகின்றன. மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 30% முதல் 75% வரை அதிரடி தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிசிசாகா, வான், வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரோ பகுதி மக்களே, தரமான பட்டுச் சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னெப்போதும் இல்லாத மிக குறைந்த விலைகளில் அள்ளிச் செல்ல இதுவே சரியான தருணம். அது மாத்திரமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுப் பொருட்களும் காத்திருக்கின்றன. மேலும் இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ, மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஐசா சில்க் நிறுவனத்திலும் இடம்பெறுகிறது. மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-298-6116 416-298-6116 ஐசா சில்க் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும் $299 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும் $699 Sofa Love Seat Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில் இலக்கம் 294 Walker Drive Grand Home Furniture 905-302-9494 Grand Home Furniture.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
4: Brampton, Mississauga, மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா

0: $150 Westin Blowout Sale. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: உலகம் முழுவதும் 101.3
5: கலைஞர் நேரம் இரவு 10:25. நேர்கள் 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
6: சீரழிச்சியில் நாங்கள் பாடும் சிந்து
5: ஒழிக்கும் பாடல் இசைப்பயணம் இசை தொகுப்புக்காக ஒழிக்கிறது. பாடலை இசையமைத்து பாடியிருக்கின்றார் கபிலேஸ்வர். அவரோடு இணைந்து பாடகி ஜெயஸ்ரீயும் இணைந்து பாடியிருக்கின்றார். பாடல் இசைப்பயணம் இசை தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது.

0: This is Tamil FM 101.3.
1: கலைஞர் நேரம் இரவு 10:30. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்னும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இன்று நாங்கள் தமிழக அரசியல் பற்றி கதைக்கப் போகின்றோம். அதிலே மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இன்றைய பதவிப்பிரமாணம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலிலே அமைச்சர்களுடைய பதவிப்பிரமாணம் நடைபெற்றிருக்கிறது. இது இரண்டு விதத்திலே சரித்திரம் படைத்திருக்கிறது. காரணம், 60 ஆண்டுகளுக்கு பின்னராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பதவியேற்கின்றார் தமிழ்நாட்டிலே. அது ஒரு சரித்திரம். அதேவேளை இன்றைய சரித்திரம் என்று பார்க்கின்ற பொழுது பதவிப்பிரமாணத்திலே பல குளறுபடிகளை ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செய்திருக்கிறார். அதாவது அதற்கான ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைகளை மீறி பழைய தலைவர்களை, காமராஜர், ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்களை அவர் அதிலே புகழ்ந்திருக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதில் அந்த இதிலே வரைவில் இல்லாத விடயங்கள், அதற்கு எதிர்ப்பையும் ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
1: இல்லை, நிச்சயமாக. அதாவது வந்து சத்தியப்பிரமாணம் எடுக்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளில் சிலவற்றை அவர் தவற விட்டிருந்தார், அல்லது சத்தியப்பிரமாணம் முடிந்ததன் பின்னான பொழுதில் அவ்வாறான ஒரு தெரிவிப்பை தெரிவிக்கின்ற பொழுது ஆளுநர் அவர்கள் அது உங்களுடைய சத்தியப்பிரமாணத்தின் பாகமல்ல என்பதை குறிப்பிடுவதாக இருந்தது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியின் இந்த 9 அமைச்சர்களுக்கு மேலாக இன்று மேலும் ஒரு 22 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். இன்று அன்றைய நாள் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளாக, 35வது நினைவு நாளாக இருக்கின்றது. இந்த வேளையில் அவர் பதவியேற்கின்ற பொழுது தனது பதவியேற்பு உரையின் பொழுது தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜ் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி வாழ்க, மற்றும் ராகுல் காந்தி வாழ்க, இன்றைய தலைவர் ராகுல் காந்தி வாழ்க என்கின்ற சொற்றொடர்களை பாவித்திருந்தார். நிச்சயமாக இது பதவிப்பிரமாணத்தின் விதிமுறைகளை மீறியதொன்றாக சுட்டிக்காட்டப்பட்டது என்பது உண்மை. நீங்கள் குறிப்பிடுவது போல இதன் நேரடி தாக்கம் என்பது இல்லாத பொழுதும், இப்பொழுது ஒரு விஜய் என்கின்ற ஒருவர் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி என்பது தமிழர்களுடைய நலன் பெண் கட்சியாக போகின்ற ஒரு நேரத்தில் இவ்வாறாக பதவி நிலைகளில் தாங்களும் ஒருவராக வந்திருக்கின்ற இந்திரா காங்கிரஸ் அல்லது அகில இந்திய காங்கிரஸ் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதானது அவர்கள் எதிர்கால விஜய் அரசின் செயற்பாடுகளில் எவ்வாறான நிலையை வகிப்பார்கள் என்பதையாக ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும், 35 ஆண்டுகள் கடந்து சென்ற பாதையில் அவ்வாறான தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அவர்களை நினைவு கூறுவதில் தவறில்லை என்ற ஒரு கருத்தியலுக்கும் மக்கள் வரலாம். இருந்த பொழுதிலும் இந்திரா காந்தி, நேரு போன்றவர்களின் அதாவது ஞாபகார்த்தமாக நினைவு கூறல் இல்லாமல் காமராஜ் அவர்களை நினைவு கூர்ந்தது கூட அவர் ஒரு தமிழக தலைவர், அறத்தின் வழி வாழ்ந்தவர், அல்லது மக்கள் எவ்வாறு ஒரு அரசியல் தலைவன் இருக்க வேண்டுமோ என்று நினைக்கின்றார்களோ அவ்வாறு வாழ்ந்தவர் என்கிற ரீதியில் அவரை ஒப்பீட்டளவில் குறிப்பிட்டாலும், இந்த ராஜீவ்காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை கொண்டு வந்த விடயம் என்பது நிச்சயமாக அவருடைய கட்சி மீதான அதீத விருப்புதலையும் அதேவேளை அவர்களுடைய அக்கறையையும், அதாவது வந்து தான் எவ்வாறான ஒரு அன்பை அவர்கள் மீது கொண்டிருக்கின்றனர் என்பதையும் காட்டுவதாக இருக்கின்றது. இளைய அரசு, இளையவர்கள், இவர்கள் மாற்று பார்வை இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக கடந்த காலத்தை கடந்து செல்வதற்கான மாற்றுப்பாதை, கடந்த கால கசப்புணர்வுகள் அவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் அது ஒரு தொடர்ச்சியாக அந்த உணர்வு என்பது இருக்க முடியாது. அதனை கடந்து எவ்வாறான உறவுகள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஈழ மக்களுடன் எட்டுவதற்கான முயற்சியில் இவர்களுடைய பங்கு தேவை என்பது இன்றியமையாதது என்பது நிச்சயமான உண்மை. அதனை உணர்ந்தவராக இருப்போம் என்று நம்புவோம். அதைத்தான் இந்த குறிப்பிட்டு கூற முடியும்.
0: சரி, இதே வழி இதை தாண்டி இன்னொரு வழியம் நடைபெற்றிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்துக்கு விஜயம் செய்கின்ற பொழுது அங்கே அவருடைய தனிப்பட்ட சந்திப்பின் பின்னர் அவர் பொதுவாகவே பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை என்ற ஒரு கூற்று இருக்கிறது. அதை ஒரு பத்திரிகையாளர் கடுமையாக சாடி இருக்கின்றார். நீங்கள் ஏன் எங்களுக்கு பதிலளிப்பதில்லை, உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற மனித உரிமைகளையே நீங்கள் கட்டுப்படுத்த தவறுகிற போல பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது அவருக்கு ஒரு எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. பலர் மத்தியிலுமே அவர் ஒரு அந்தந்த பத்திரிகையாளர் மீதான ஒரு விருப்பையும் எதிர்ப்ப வெளிப்படுத்தியிருக்கிறது. இதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறீர்கள்?
1: இல்லை, இவர் பத்திரிகையாளர்கள் இவ்வாறு செய்வதென்பது சாதாரண நிகழ்வுகளாக நாங்கள் எடுத்துச் செல்ல முடியாது. பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் பல விடயங்களை அவர்களால் சாதிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய கேள்வியின் நெகிழ்வு தன்மை என்பது அங்கே அவர்களால் பதிலிருக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கின்றதை காட்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் இவ்வாறான நிலை இருக்கின்றதா என்றால் ஆம், இருக்கின்றது. அவ்வாறான நிலையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும். அது மனித உரிமை பிரச்சனைகள் மாத்திரமல்ல, மதம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்றால் மதத்தின் பெயரிலான ஆட்சிதான் தற்பொழுது இடம்பெறுகின்றது. அங்கே கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மற்றும் ஏனைய மதங்களுக்கு சில நெருக்குவாரங்கள் இருக்கின்றன என்பன பட்டவர்த்தனமான உண்மை. அதில் யாருமே மாற்று கருத்து கூறக்கூடிய நிலையில் இல்லை. அவ்வாறான நிலையில் இந்த இவ்வாறான கேள்விகளை தவிர்ப்பது என்பது ஒரு ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது ஜனநாயகத்தின் பிதா என்று கருதப்படுகின்ற பாரத நாட்டின் பிரதமருக்கு ஒத்திசைவானதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் அதற்குரிய பதிலை கொடுத்திருக்க வேண்டிய கடற்படையுடையவர், ஆனால் அதனை வெறுமனே கடந்து சென்று விட்டார் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த பத்திரிகையாளர் மீதான கண்டனங்கள் என்பன தெரிவிக்கப்படுவதற்கு காரணம், இந்திய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லது இந்திய இளைஞர் யுவதிகள் பெரும்பான்மையானவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற காரணத்தால் அவர்களால் அதற்கு எதிர்வினை ஏற்ற முடிகின்றது. ஆனால் அங்கே கேட்கப்பட்ட கேள்வியில் நியாயத்தன்மை இருக்கின்றது. இதை குறித்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை தவிர்த்து செல்வது என்பது ஒரு நாட்டின் பிரதமருக்கு ஒரு அழகான விடயம் அல்ல. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் அந்த ஆளும் தலைவர்கள், அது ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது பிரதமராக இருக்கட்டும், அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் எப்போதும் தயங்குவதில்லை, அல்லது பத்திரிகையாளர்கள் ஊடாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதான நிகழ்வுகள் கூட இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு தவிர்ப்பு என்பது நிச்சயமாக அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மை.
0: நீங்கள் குறிப்பிடுவது சரியானால், இப்பொழுது பார்க்கப்போனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில பத்திரிகையாளர்களை குறிப்பிட்டு காட்டி, உனக்கு நான் பதிலளிக்க மாட்டேன், உன்னுடைய கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை, நீ வெளியிலே போய் நிலம், நிறைய இடங்களிலே எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் நரேந்திர மோடியை பொறுத்தவரை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதில்லை என்பதுதான். அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இவருடைய கேள்விக்கு மாத்திரம் பதிலளிக்காவிட்டால் அது ஒரு நல்ல கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இந்த எதிர்ப்பு என்பது சரியானதாக படுகிறதா அவங்களுக்கு?
1: இல்லை, அதாவது வந்து வலிந்து ஒருவரை போருக்கு இழுப்பது. பத்திரிகை துறையில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் என்பன எவ்வாறு அவர்களை பிரபல்யப்படுத்துவதற்காக, இந்த பத்திரிகையாளர் தனது பிரபல்யத்தை இதன் மூலம் பெற்றிருக்கின்றார், தன் மீதான அவதானிப்பு என்பது வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு அதாவது வரவேற்பை பெற்றிருக்கின்றார். நாங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு இன்னும் ஒத்து பார்க்கலாம் என்று சொன்னால், இதை நாங்கள் இந்த அனிதா பிரதாப் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவர் உண்மையிலேயே 1983 ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் தலைவரை பேட்டி கண்ட பொழுது பிரபல்யமாக முதல் பேட்டி கண்டவர் என்கின்ற பிரபல்யத்தை அடைந்திருந்தார். அந்த பிரபல்யம் அந்த பேட்டியில் தான், ஜி ஆர் ஜெயவர்தன ஒரு பௌத்தனாக இருந்தால் நான் ஆயுதம் தூக்கி இருக்க மாட்டேன் என்கின்ற கருத்தை கூட விடுதலை புலிகளின் தலைவர் தெரிவித்திருந்தார். இருந்த பொழுதிலும் அதே பத்திரிகையாளர், நான் நினைக்கின்றேன் 2003 ஆம் ஆண்டு அல்லது 2003 ஆம் ஆண்டாகத்தான் இருக்க வேண்டும், 2002 அல்லது 2003 இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னை பிரபல்யப்படுத்துவதற்காக அல்லது அந்த விடயங்களை மாற்றுவதற்கான ஒரு கேள்வியாக அவர் அதிலே ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். நீங்கள் தமிழீழ கோரிக்கையை கைவிட்டால் யாரும் உங்களை அதாவது வந்து சொல்லலாம் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள், அது உங்களுடைய இயக்க உறுப்பினர்கள், அது இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றதா என்று. அப்பொழுது அங்கே ஒரு அவருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவர் ஆம் என்கின்ற பொழுது அங்கே இருந்த அனைத்து பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் இவர்கள் அப்ப விடுதலையை நோக்கித்தான் போகப் போகின்றார்கள், இவர்கள் சமாதான முயற்சியில் அக்கறை உள்ளவர்களாக இல்லை என்கின்ற ஒரு ஐயத்தை அவராக ஏற்படுத்தியிருந்தார். உண்மையிலே அதற்குரிய பதில், அதற்குரிய பாதைகள் வேறாக இருக்கலாம். அவர் தமிழீழத்தை நோக்கி பயணிப்பதாகவும் அதற்குரிய பாதைகள் என்பன வேறாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பத்திரிகையாளர் அந்த இடத்தில் செய்தது என்பது மிகவும் கூர்மையான திசை திருப்பும் ஒரு செயல். அவர் ஒரு நோர்வே பிற்காலத்தில் ஒரு அதாவது 2004 ஆம் 2005 ஆம் ஆண்டுகளில் இல்லை 1999 ஆம் ஆண்டு நோர்வேயைச் சேர்ந்த நோர்வேயின் தூதுவராக இந்தியாவிற்கு வந்த நோர்வே ராஜதந்திரியை திருமணம் செய்து நோர்வேயில் வசித்து வந்தார். இந்த பேச்சுவார்த்தையை கூட நோர்வே தான் கொண்டு வந்திருந்தது. எனினும் அந்த பேச்சுவார்த்தையின் தூயத்தை கலைத்தவராக அவர் மாறியிருந்தார். ஒரு கேள்வியின் மூலம் எடுக்கப்பட்ட பதில், அந்த பதிலுக்கான விளக்க உரை என்பது அது போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்கின்ற விளக்கமாக இருக்கலாம். ஆனால் அவரது கேள்வி என்பது அந்த இடத்தில் எவ்வாறான ஒரு விளைவை விளைவித்தது என்றால், அதன் பிறகு உடனடியாக அபிவிருத்திக்கான மகாநாட்டை சர்வதேசம் கூட்டுவதற்கான காரணத்தை வழிவகுத்தது என்றால், அபிவிருத்தி போன்றவற்றில் போனால்தான் இவர்கள் விடுதலை என்கின்ற உயரிய நோக்கை விட்டு வெளியேறுவார்கள் என்கின்ற எண்ணப்பாட்டை ஏற்படுத்தியது. இவ்வளவிற்கும் காரணம் அவர் மேற்கொண்ட ஒரு திசை திருப்பல். அதே போன்றது ஒரு திசை திருப்பலைத்தான் நாங்கள் இந்த உதாரணப்படுத்தையை கெடுக்கலாம். பத்திரிகையாளர்களால் இவ்வாறான பல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தகமை அவர்களுக்கு இருக்கின்றது. அது தார்மீகமாக பாவிக்கப்படுகின்றதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இந்த இடத்தில் அவர் தார்மீக பாவிப்பாக இருக்கலாம். ஆனால் அனிதா பிரதாப்பை பொறுத்தவரையில் அது தார்மீக பாவிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், அவர் நிச்சயம் அவருக்கு தெரிந்த விடயங்கள் அனைத்தும் இருந்தும் அந்த நிலைமையை அங்கே திசைதிருப்பதற்காக, அதாவது நூற்றுக்கணக்கான புலம் அந்த வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரபலிய பத்திரிகையாளர் மாநாட்டை தனது ஒரு சிறிய கேள்வியால் உலகையே மாற்றிய சிந்தனைகள் கொண்டு வந்தார். இவர்கள் போராடத்தான் போகின்றார்கள், தொடர்ந்தும் இவர்களுக்கு சமாதானத்தில் விருப்பம் இல்லை என்கின்ற ஒரு சிந்தனை மையத்திற்கு கொண்டு வருவதற்காக தனது கேள்வியை பாவித்திருந்தார். அவ்வாறானதாக இல்லாமல் இது மாறுபட்ட கேள்வி. எனவே பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த ஒரு, அதாவது வந்து மாற்றுகின்ற தன்மை என்பது இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதற்கு பத்திரிகை தர்மத்தை பாவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படை நியாயம்.
0: நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு பல தகவல்களை பகிர்ந்திருந்தீர்கள். நான் கூட நான் நினைக்கிறேன், இது இந்த சம்பவம் நரேந்திர மோடி சம்பவம் வந்து நோர்வேயில் நடைபெற்றிருக்கிறது, நான் நெதர்லாந்து என்று தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறேன். சரி, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி கமல் பாரதி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நேர்கள் கேட்டது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியில் எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9067-667-7200.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
5: சுகந்தன் 416-540-6269
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
9: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
10: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
0: கலைக நேரம் 10:45. நிகழ்ச்சியில் தொடர்வது சைக்கிள் கடை கந்தசாமி.
11: Hey, excuse me,
8: மிஸ்டர் கந்தசாமி.
11: காற்றலைகளில் அடுத்து வருவது சைக்கிள் கடை கந்தசாமி.

0: ಹೆಲೋ ಹಲೋ, ಇದು ಬಂತು ಸಣ್ಣ ಆಫ್ ಸೈಕಿ ಕಳಕ್ ಅಂದ ಸಾರಿ ಪಾರ್ಟಿ ಆರ್ಗನೈಸ್ ಟುವುಡ್ ದನ್
1: ஓமம் நான் தான் பார்ட்டி ஆர்கனைசர் சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்
0: இல்ல எனக்கு இன்னொரு சொன்னால் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று செய்யணும் ஒரு
1: எதிர்பார்க்கிறீங்க
0: சொல்ல தொடங்கி இருக்குது. நீங்க அதையும் முதலும் விதம் ஊட்டிக்கொண்டு வரணுமே, வேலைக்கும் கூட்டிக்கொண்டு வாதாத விளைவருக்கு நினைப்பு மோதறியில ஒரு 100-150 பேர் தக்கிருபத்தை பார்த்தீங்கன்னா தான் ஜாருக்கும்.
1: அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சாப்பாடுகள் என்ன மாதிரி கலர் ஹோல் டெக்கரேஷன்கள் என்ன மாதிரி என்ன கலர் என்ன மாதிரியான ஒரு தீமில் நீங்கள் பர்த்டே பார்ட்டியை செய்யணும் யோசிச்சிருக்கிறீங்க?
0: இல்லை, தீம் என்று சொன்னால் கலர்ஃபுல் தீமாக இருக்கணும், பார்க்குறோட எல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும், இடம் பார்த்து நல்ல விசாலமான இடமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த ஓடிய நினைக்கிற விளையாடுகிற விளையாடுவ கேட்ட ஒரு இடமாக இருக்கணும். என்ன
1: சரி, அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் பட்டிவாக பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றது வந்து சாப்பாடு தானே வந்து பாருங்க, இப்போ பாட்டிக்கு வாராக்களுக்கு வந்து ஒழுங்கான சாப்பாடுகள் கொடுக்காட்டி வெளியால் போய் சொல்லிவிட்டுச்சுன்னா உங்களுக்கும் அது கூடாத பேர், பிற பாட்டி ஆர்கனைசர் எந்த பேருக்கும் சரியில்லைன்னு. என்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டில் என்ன மாதிரி உங்களோட வெரைட்டியான சாப்பாடுகள் என்ன மாதிரி?
0: சாப்பாடை பொறுத்த வகையில் வச்சி மற்ற சாப்பாடு தான் வச்சி தான் அது செஞ்சு பிறகு வச்சி என்பது சொன்னால் பிறகு நல்ல எலும்பி இருக்கணும் வச்சியில்.
1: என்ன நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறீர்கள், எல்லாரும் ரச்சி என்று சொன்னால் எலும்பு இருக்கக்கூடாது தசை தான் இருக்கணும்னு கேட்குற, நீங்கள் ரச்சி என்று கேட்குறீங்களே. என் பாராக்களுக்கு அப்படி ஸ்ட்ராங்கான பல்லு எல்லாம் பாராக்களுக்கு எல்லாரும்
0: பாட்டிக்கு வாராக்கள் தான் பள்ளியில் விளைச்சிட்டே இல்லை. சரி, நீங்கள் நான் சொல்வது செய்யுங்கள், நீங்கள் பாட்டி வந்து நான் சொல்றது தான் நீங்கள் செய்ய.
1: ஓ, அது என்ன, அது அதுதானே இப்போ ஒரு ஆர்கனைசர், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்து கொடுக்கறது தானே விருப்பம். சரி, என்ன மாதிரி கேம்ஸ்கள் ஏதாவது பாட்டியில் ஜோச்சிருக்கிறீங்களோ அந்த பர்த்டே பாட்டியில்?
0: ஓ, கேம்ஸ் என்ற சொன்னால் பிடிக்கி இருக்கத்தான் வேணுமோ, அந்த கேம் உள்ள கேப்டனோட கேம் உள்ள வச்சுவீங்க, அதனோடு ஆடி அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் ஒன் கேம் இருக்கும். என்ன வேலை தான் கேம் உள்ள கட்டாயம் வேணும். என்ன மாதிரி உங்கள்கிட்ட கேம் உள்ள ஏதாவது தக்கி இருக்குதோ?
1: ஓ, கேம்கள் எத்தனை கேம்கள் இருக்கு, அப்போ அந்த ஷோ இருக்குது இந்த ஷோ இருக்குது, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
0: ஓ, நாம் என்ன விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த ஒருடத்தை நின்று வேவையில் திரியுமான ஒரு இடத்தை நின்று செய்யாமல் ஓடி ஆடி திரிய மாதிரி கேம் ஒரு கேம் உள்ள நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நன்றாக இருக்கும்.
1: நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, உங்களுக்கு இப்போ என்னோட கதைச்சி முடி ஏதாவது ஒரு ஐடியா வந்தாலும் சொல்லுங்க பாட்டி. அந்த மாதிரி அடுத்த மாதம் 15ஆம் தேதி கள்ள கட்டுதன்னு.
2: ஏதோ இதுலயாவது ஒழுங்காறு பேராச்சேதா பிரச்சனை என்ன கேட்கணும்?
1: சும்மா இருங்கப்பா, பாட்டி ஆர்கனைசருக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க, சும்மா இருங்கோவா. என்னத்தை எடுத்தாலும் அதுக்கு தடை என்னது?
3: சாமி,
1: ஓ சொல்லுங்க, என்ன மாதிரி பாட்டியில் ஆக்கள் வந்துட்டோமோ இடம் காணுமோ, நான் சரியா எல்லாம் கல்குலேட் பண்ணி சரியா எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் தந்தேன் உங்களுக்கு.
3: என்ன வந்த சாமி பாட்டி ஓர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க பாட்டிக்கு எந்த இல்லை சொன்ன 150 பேர் வெளிவினம் சொல்லி இங்க ஆக்கல காமல்ல பாட்டியோடக்கு நாய் எல்லாம் வந்து நிக்குது, எல்லாம் ஒரு நாயலா கிடக்கு போக்ஸ் அதாவது டோக்ஸோட வந்து நிக்கு நம்ம எல்லாரும் இங்க.
1: என்னப்பா பர்த்டே பாட்டி என்று தானே சொன்ன, கொஞ்சம் பொறுங்கோ, நான் ஒரு இந்த பாட்டி என்ன கதைச்சு அடிச்சுட்டு அடிக்கிறேன். என்னடா இது அப்பாவோ, எல்லாரும் வீட்டில் நாய் வளர்க்குறடா, பர்த்டே பார்ட்டிக்கு போய்க்கலாம், நாயை கொண்டு வரணுமா? ஹலோ, என்ன நீங்கள் பார்ட்டி கோள் ஓனர் அடித்தவர், அங்கே எல்லாரும் நாயலோட வந்திருக்கிறமா? நீங்கள் சொல்லலையே பெட்ஸோட வருவின வேண்டு சொல்லி.
0: எத்தனை நீங்கள் கதைக்கிறீங்க, தெரியாதே உங்களுக்கு பார்ட்டி வந்துங்கிற வீட்டு நாய் பெட்டோ லக்கிக்கு தானே பர்த்டே பார்ட்டி, லக்கிக்கு இன்றைக்கு பத்தாவது பர்த்டே, அதை லக்கின்ற எங்களோட வீட்டை போவோம், எங்களோட பெட்டோ லக்கிக்கு தான் நம்ம பர்த்டே பார்ட்டி செய்ய கேட்டோம்.
1: என்னது, உங்களோட பெட்டோ லக்கிக்கு பர்த்டே பார்ட்டி கேட்டுக்கீங்களா? அப்ப 100-150 பேர் வினோடு
0: என்னை வெண்டை விட்ட மாயிருந்தா புச்சோந்தக்காரம் நல்வி ரேரோ அவர் மட்டும் விட்ட மேலச்சி வணக்கு மேகம் நம்பி வளர்க்குறோம் ஒன்றை சின்ன சில்லி இப்படி இப்படி என்று சொல்லி இப்போ எல்லாரோட விட்டு என் டோக்கி இருக்குது என்ன. அப்போ இல்லை தந்தாதையும் கூப்பிட்டும் போ என்னோட லக்கிக்கு எல்லா டோக்ஸோடையும் சேர்ந்து ஒரு பாக்கி தைக்க தான் உங்களை கேட்டு தானே என்ன.
1: நீங்கள் அது சொல்லலையே.
0: என்ன நீங்கள் இவ்வளவு இதாக இருக்குவீங்களா? சொன்னான் தானே ரஜி வேண்டாம் எழுபத்து உண்டு வேண்டும் உண்டு அப்பேக்கு உங்களுக்கு உள்ளங்கி இல்லையே, அதோட சுருக்கேட்டு வந்து அதை உங்கள்கிட்ட ஓடி திரிவுக்கெல்லாம் விசாலமான டன்கன் வேணும் உண்டு அப்பவும் விளங்கி இல்லையே.
1: என்ன நீங்கள் கதைக்கு, நாங்களும் வித்தியாசமான பாட்டியை செய்வேன் ஜோதிச்சு பார்த்தேன்னா நீங்கள் இப்படி கொண்டு விடுவீங்களன்றதில் உங்களோட பெட்டோ லக்கிக்கு பாட்டிக்கு கேட்டுறீங்கள என்ன
3: பாருங்க.
2: பபுன் சொன்னான் உங்களை இப்படி செடி விதாவது செடி விதாவது கேட்டியலே ஏத்தியனே பார்ட்டியோட ஓவர்நைசர்ன்றதுல இப்போ பத்தரம் நட்டத்துல வந்து நிற்குவேன் சும்மா பேஜாம விட்டுட்டு செய்யவே செய்தோம் கங்கோ வாப்போம்.

0: கலைக நேரம் 10:54. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹவுஸ் வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டிட்டாச் வீடுகள் இப்போது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீவேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை அழையுங்கள். தொடர்புகளுக்கு 4167022222. 416-700-2222. அல்லது நீங்கள் இணையதளத்தினூடாக கூட விவரங்களை பெற்று பதிவுகளை மேற்கொள்ளலாம். J.ca என்ற இணையதளத்தினூடாக உங்களுடைய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அல்லது பதிவுகளை மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ஜே பரமநாதன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.

மக்களை நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். இலங்கையின் பொருளாதாரம் மேலும் பாதிப்படைவதற்கு முன்னர் அவசர தீர்வுகள் பற்றி உரையாடுவதற்கு அனைத்துக் கட்சி மாநாட்டை கூட்டுமாறு கோரிக்கை விடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து தான் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை விடயங்களில் கைது செய்யப்படுவோர் உடனடியாக பிணையில் வர முடியாதபடி விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோட் உத்தரவிட்டிருக்கிறார். காசா நோக்கி மனிதாபிமான உதவிகளோடு சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேலால் வழிமறைக்கப்பட்ட கப்பல் குழுவில் இருந்த கனடியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். கியூபாவின் முன்னாள் தலைவர் ராகுல் காஸ்ட்ரோ மீது குற்றவியல் குற்றங்களை அமெரிக்கா சுமத்திய பின்னர் கியூபா மீதான இராணுவ தலையீட்டு அச்சம் அதிகரித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தாளத்திற்கு 4 km வேகத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 4°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். மே மாதம் 22ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அது கூடிய வெப்பநிலையாக 16°C இருக்கும். பகல் பொழுது சூரியொளி நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 11°C இருக்கும். நாளைய பின்றவில் ஆங்காங்கே முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதனைத் தொடர்ந்து சனி, ஞாயிறு, திங்கள் மதியம் வரையிலே தொடர்ந்தும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளில் பாரிய மாற்றம் இருக்கிறது. 8% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். நிகழ்ச்சியில் தொடர்வது திரைப்புதிர் நிகழ்ச்சி. சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்க வேண்டும். திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் திரைப்படத்துக்கான தரவுகளை பார்த்து விடலாம். 5 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே சொல்லாக இருக்கிறது. 5 எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம். சத்தியம் தவறாமல், நீதி தவறாமல் நாட்டை ஆண்ட ஒரு தலைவன். சத்தியம் தவறாமல், நீதி தவறாமல் நாட்டை ஆண்ட ஒரு தலைவன். சற்று சிரமமாகத்தான் இருக்கும், பார்க்கலாம். 5 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே சொல்லாக இருக்கிறது. சத்தியம் தவறாமல், நீதி தவறாமல் நாட்டை ஆண்ட ஒரு மன்னனின் பெயர் என்று வைத்துக் கொள்ளலாம். கம்பராமாயணம் உருவாவதற்கு இவரும் ஒரு காரணம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 5 எழுத்துக்கள் ஒரே சொல். சத்தியம் தவறாமல், நீதி தவறாமல் நாட்டை ஆண்ட ஒரு மன்னன். அலையங்கள் 4163-00555. 5 எழுத்துக்கள் ஒரே சொல் கொண்ட திரைப்படம். அலைக்கொண்ட தொலைபேசி இலக்கம் 4163-00555. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஒலிக்கின்ற பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஹரிஹரனின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: கலையக நேரம் 11:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமில் திரைப்புதிர் நிகழ்ச்சி. மீண்டும் அந்த தரவுகளை வழங்கிவிடலாம். 5 எழுத்துக்கள் ஒரே சொல் கொண்ட திரைப்படம். சத்தியம் தவறாமல் நீதி தவறாமல் நாட்டை ஆண்ட ஒரு மன்னனுடைய பெயர். கம்பராமாயணத்தில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எங்கே அலையுங்கள்? 4 6 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? கதாநாயகன் யார் என்று கேட்டிருக்கிறீர்கள். சரி, கதாநாயகன் என்று பார்த்தால் யாரை சொல்லலாம்? சரி, சரத்குமார், சிவகுமார், சரண்யா, ஹீரா, இப்படி பலர் நடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இல்லை. சரி, பார்க்கலாம். அடுத்த நேர்களை கேட்டு பார்க்கலாம். நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: யார் யார் நடிச்சிருக்கீங்க?
0: சரத்குமார், சிவகுமார், சரண்யா, ஹீரா. சரத்குமார், சிவகுமார் நடித்த படம். அப்படி ஒரு படம் வந்த மாதிரியே ஞாபகம்
2: இல்லையாண்ணா.
0: பழைய படம் என்று சொல்வதற்கு இல்லை, 93 அளவில் திரைக்கு வந்த திரைப்படம். மனிதனுடைய பெயரில், ஆமாம், ஒரு பேர் தான். ஆனால் சத்தியம் தவறாமல் நீதி தவறாமல் நாட்டை ஆட ஒரு மன்னனுடைய பெயர், ஒரு அரசனுடைய பெயர். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம். வணக்கம். சரி, நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், இசைஎல் வைத்தியநாதனா?
0: அவரே
3: தான்.
0: தசரதன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: நானும் அதே பதில் தான் வச்சிருந்தேன், தசரதன்.
0: தசரதன் என்று வைத்திருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
4: நன்றி
0: புருஷோத்தமன் இணைந்து கொண்டதற்கு. வணக்கம். தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இல்லை, இது ராஜா கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய திரைப்படம்.
5: ஐந்து எழுத்து திரைப்படம்.
0: ஒரே சொல்.
5: பாண்டியன். பாண்டியன் படம் வந்தது.
0: பாண்டியன், 5 எழுத்து.
5: குழப்பமாக இருக்குது.
0: சரி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, இது நிகழ்ச்சியை கேட்பதற்கான நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதாக இருந்தால் மாத்திரம் அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம். நான் உதயன்.
0: உதயன், கண்டுபிடித்தீர்கள் திரைப்படத்தை?
6: நான் பாண்டியன் என்று தான் வச்சிருந்தேன். சரி நினைக்கிறேன்.
0: சரி, அவர்கள் சொல்லியபடியாது அது சரியாக இருக்கும். சரி, பார்க்கலாம். ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பல நேர்களும் சரியான திரைப்படத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். தசரதன் என்பது சரியான திரைப்படம்.
7: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
8: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
12: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
0: கலைஞர் நேரம் 11:16 நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்து விடலாம். 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரே சொல். இதுவும் 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரே ஒரு சொல். இது ஆங்கிலமா, தமிழா, இந்தியா, தெலுங்கா தெரியவில்லை. ஆனால் இந்த படத்துக்கான தரவுகளை வழங்கி விடலாம். ஏமாற்று வேலை, மோசடி அல்லது புழுகு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு பேச்சு வழக்கு சொல். ஏமாற்று வேலை, மோசடி அல்லது புழுகு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு பேச்சு வழக்கு சொல். அதாவது பொய் கூறுபவர்களை பொய்யை இப்படி கூறுவார்கள். ஏமாற்று வேலை, மோசடி அல்லது புழுகு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு பேச்சு வழக்கு சொல். 4 எழுத்து திரைப்படம், ஒரே ஒரு சொல். அலையுங்கள் 416-593-0055. 416-593-0055. ஒலிக்கிறது தசரதன் திரைப்பட பாடல்.

0: ஒழித்த பாடல் தசரதன் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். விளம்பரங்களை அடுத்து அடுத்த புதிர்கான நேர்களோடு சந்திக்கலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 9200-4677 vkrh.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பாட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடி.

0: புதுவரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Everything okay? No problem.
2: Bar closing
3: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: கலைய நேரம் 11:27. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
4: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: நடிச்சது
4: இது யோகி பாபு, சந்தானம்,
5: முன்னுக்கிருந்தான்
4: சொல்கிறேன். யோகி பாபு, சந்தானம், ரித்திகா சிங். எப்படி? ஆமாம், யோகி பாபு தான். அந்த இன்னும் ஒரு சாய்பாபா மாதிரி தலைமையோட ஒருவர் யோகி பாபு, சந்தானம், ரித்திகா சிங், இப்படி பலர் நடித்த திரைப்படம். திரைப்படங்கள் கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறதோ?
5: அதுதான் கணக்கு பிள்ளாடி நிற்கும். அது பேரத்தல்ல நீங்கள் யோகி பாபு யார் சொல்கிறீங்க? மற்றது
4: சந்தானம். யோகி பாபு, சந்தானம், ரித்திகா சிங்.
5: அது இந்த படம் எல்லாம் பார்க்குறேன்.
4: நீங்கள் பார்க்காததுக்காக நான் அப்படியா?
5: ரிகால்டி, டக்கால்டி,
4: டக்கால்டி என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம்.
5: நன்றி.
4: நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம். யோகா.
4: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
6: எத்தனாம் ஆண்டு வந்த படம்
4: இது? ஓ, அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதா? சரி, இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்த திரைப்படம்.
6: 2020ஆ?
4: ஆமாம்.
6: இயக்குனர் வந்து விஜய். ஒரு கேள்வி எனக்கு கேட்கலாமே.
4: ஒரு கேள்வி தான் கேட்கலாம். மேலதிக கேள்வி கேட்டால் காசு கொடுக்க வேண்டிய வேறு.
6: பரவாயில்ல, எல்லாம் சேர்த்து அனுப்பி விடுறோம். இயக்குனர் விஜய் ஆனந்த் தானே?
4: விஜய். ஆமாம். நீங்களும் ஒரு முயற்சி தான், ஒரு முயற்சி தான், தேடல் இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு தேடல்
6: தான்.
4: நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? டகால்டி தான். ஒரு டகாட்டி வீல பார்த்துட்டீங்க. சரி, ஹோல்மால் அதுவும் நான்கெழுத்து தான் இல்லையா? சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி வந்து அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம்.
4: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
7: முதல் கேப் மாறியன். கே
4: வழங்குவதை நிறுத்திக் கொள்ளலாம். யார் நடித்தவர்? சரி, நன்றி. நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர், வணக்கம்.
8: ரசிகன்,
4: ரசிகன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
8: நானும் கோல்மால் தான் கொண்டு வந்தேன்.
4: கோல்மால் தான்.
8: நீங்க

நன்றி புருஷோத்தமன். வணக்கம். சந்தானம் திரைப்படத்தின் பெயரை தான் சொல்ல வேணும், நடிகரின் பெயரை சொல்லக்கூடாது. சரி சரி, பிறகு வாங்க. அவர் டக்கால் டிவியில் யாரோ அவருக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. சரி, ஆமாம். அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கூறியிருந்தார்கள். சந்தானம், யோகி பாபு, ரித்திகா சிங், ரேகா, ராதா ரவி மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்துக்கான இசையை விஜய் நரேன் வழங்கியிருந்தார். பாடலை விஜயானந்த் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சரி, அடுத்த படத்துக்கான தரவுகளை வழங்கி விடலாமா? சரி, ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், மூன்று சொற்களாக பிரிக்கலாம். ஏழு எழுத்துக்கள் மூன்று சொற்கள் கொண்ட திரைப்படம். முதலாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு ராஜ்யத்தின் தலைவன். இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு உறுப்பு, இதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். மூன்றாவது மூன்று எழுத்து சொல் வைத்தேன், வைத்தார் என்பதன் பேச்சு வழக்கு. ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், மூன்று சொற்கள், முதலாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு ராஜ்யத்தின் தலைவன், இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு உறுப்பு, இதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். மூன்றாவது மூன்று எழுத்து சொல் வைத்தேன், வைத்தார் என்பதன் பேச்சு வழக்கு. சரி, அலையுங்கள். 4169300055 4169300055 ஒலிக்கிறது டகால்டி பாடல்.

0: கலை நேரம் 11:37. ஏழு எழுத்துக்கள், மூன்று சொற்கள். முதலாவது இரண்டு எழுத்து சொல் ராஜ்யத்தின் தலைவன். இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு உறுப்பு. இதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். மூன்றாவது மூன்று எழுத்து சொல் வைத்தேன், வைத்தார் என்பதன் பேச்சு வழக்கு. அலைங்கள் 4963 0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி, கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
1: யார் நடிச்ச படம்?
0: அடுத்த தலைவர் இந்த கேள்வி கேட்கப்படாது. சரி, பிரபு, சரத்குமார், கௌதமி, ரேவதி.
1: ராஜா
0: கையை வச்சா என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற நேர் வணக்கம்.
1: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: அதே படம் தான், ராஜா கையை.
0: ராஜா கையை வச்சா. சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற நேர் வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், இசை ஞானி. இசையில வெளிவந்த படம் தானே?
0: அது தெரியாது எனக்கு.
2: அவர்தான் இசை வச்ச. ராஜா கையை வச்சா ராங்கா போகாது.
0: ராங்கா போகாது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேர் வணக்கம். தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், ராஜா கையை வச்சா.
0: ராஜா கையை வச்சார்னு நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? ராஜா கையை வச்சா. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். தமிழ்வாழ்வே. செல்வி.
0: செல்வி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: ஆமாம், ராஜா கையை வச்சு. நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேணும் நினைச்சேன்.
0: என்ன வாழ்த்து சொல்ல வேணும்?
5: ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படம் பேசி எடுக்கிறீங்க, பேரு தேடி எடுக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துங்க.
0: சரி, நன்றி வாழ்த்துக்களுக்கு. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: அனைத்து
0: நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். அது ராஜா கையை வச்சா. விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
8: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்.
7: 416-700-2222 J.CA. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. Call Naveen Allstate Insurance.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
0: கலைக நேரம் 11:42. ஆமாம், ராஜா கையை வச்சா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்து விடலாம். இரண்டு எழுத்து சொல். ஆமாம், இது ஒரே ஒரு சொல் கொண்ட திரைப்படம். இரண்டு எழுத்துக்கள், ஒரே சொல் கொண்ட திரைப்படம். இதை நம்பி வாழ்பவர்களும் உண்டு, இதை ஏமாற்று வேலை என்போரும் உண்டு. இதை நம்பி வாழ்பவர்களும் உண்டு, இதை ஏமாற்று வேலை என்போரும் உண்டு. அலையுங்கள் 4163-00555. 4163-00555. இரண்டு எழுத்து, ஒரு சொல் திரைப்படம். இதை நம்பி வாழ்பவர்களும் உண்டு, இதை ஏமாற்று வேலை என்போரும் உண்டு. அலையுங்கள் 4163-00555.

0: காலைக நேரம் 11:48. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ்மேல் திரைப்புதிர் நிகழ்ச்சி. இரண்டு எழுத்து திரைப்படம், ஒரே ஒரு சொல். இதை நம்பி வாழ்பவர்களும் உண்டு, இதை ஏமாற்று வேலை என்பவரும் உண்டு. அலையங்கள் 4165309005. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்
1: குமார்.
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? எல்லாம் கஷ்டமாக இருக்குது. சரி, கஷ்டமாக இருக்கு. இப்போது இலகுபடுத்த போகிறீர்கள். அஜித், ரம்பா, பிரகாஷ் ராஜ், நாகேஷ், வடிவேலு. ஆசை என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அர்த்தனையர், வணக்கம். அஜித், ரம்பா, பிரகாஷ் ராஜ், நாகேஷ், வடிவேலு. ராசி என்று கூறியிருக்கீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அர்த்தனையர், வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், இது முரளி அப்பாஸ். இயக்கிய படம் தானே
0: முரளி அப்பாஸ்? ஆமாம். ராசி தான். சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அர்த்தனையர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? ராசி என்ற திரைப்படம்
3: தான்.
0: ரம்பா மட்டும் அவ்வளோ அழுத்தி சொல்லுங்கிறீர்கள், அப்படி ஒன்றும் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அர்த்தனையர், வணக்கம்.
4: அதுக்கு
0: ராசி தேவையில்லை, அதுக்கு புத்தி சாதுரியம் தேவை இல்லையா? நன்றி புருஷோத்தமன் இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், இணைந்த நேர்கள் அனைவருமே அநேகமாக திரையான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1997 திரைக்கு வந்த திரைப்படம் ராசி. அஜித், ரம்பா, பிரகாஷ் ராஜ், நாகேஷ், வடிவேலு ஆகியோர் மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்திற்கான இசையை சிற்பி வழங்கியிருந்தார். திரைப்படத்தை முரளி அப்பாஸ் இயக்கியிருந்தார். சரி, விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்தில் இருந்த பாடல் ஒழிக்கும். அந்த திரைப்பட புதிரோடு நிறைவு பெறுகிறது இன்றைய திரைப்புதிர் நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இப்படி சுவாரஸ்யமாக சந்தித்து மகிழ்ந்து உரையாடி கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து சிரித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 4168210462.
8: Hi darling, காசு
9: வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? Suzanne.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
11: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
12: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
0: ஒலிக்கிறது ராசி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு உன்னி கிருஷ்ணன், சித்ரா. பாடல் காணிசை சிப்பி. இந்திய திரைப்பத நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பும் நன்றியும்.

0: நேர்கள் கேட்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 103 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள்.
1: வணக்கம் யோகா,
0: எப்படி இருக்கிறீர்கள் யோகா?
1: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வைரமுத்துட வரிகள்ல இசைஞான இசையில காதல் கீதம் படத்தில் இருந்து வாழ்வா சாவா அந்த பாட்டு கேப்போம்.
0: சரி, இதோ உங்களுடைய திருவில் பாடல் ஒழிக்கிறது, வாழ்வா சாவா பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகிழ்ங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஒன்று சந்திப்போம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் காதல் கீதம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
6: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
7: கலைக நேரம் 12:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம் வெண்பா.
7: வெண்பா, என்ன பாடல் திருவாடு வெண்பா வந்திருக்கிறீர்கள்?
8: நன்றி,
7: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பரத்வாஜ்.

0: கலக நேரம் 12:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி மார்த்த முஷ்மில் உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலம், நன்றி. நான் இன்று கேட்கும் பாடல் வந்து உங்கள் நிகழ்ச்சியில் வர வேண்டிய பாடல் சனிக்கிழமையில், அதனை நான் திருடிவிட்டேன்.
0: ஓ, எங்கள் நிகழ்ச்சியில் வர வேண்டிய பாடல் சனிக்கிழமை நீங்கள் திருடிவிட்டீர்கள். சரி,
1: நான் வர வேண்டிய பாடல் இன்று திருடிவிட்டேன் நான். அதாவது இரண்டு பாடல்கள், ஒன்று வென்டிலோகிஸ்ட் என்று கூறுவார்கள், அதாவது மாயக்குரல் என்று. அது சோபா சந்திரசேகர், அப்போது சோபாக இருந்தவர், அவர் பாடிய பாடல். பெண் குரல் வந்து அவரின் குரல். அந்த பாடல் வந்து நீங்கள் கேட்கிற, நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போமே.
0: சரி, என்ன பாடல்?
1: அவர்கள் படத்தில் ஜூனியர் கமல்ஹாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாடலை பாடியிருக்கிறார். ரொம்ப ட்ரைனிங் அவருக்கு.
0: சரி, ஏதோ உங்களுடைய துறையில் பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகனங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சதன் ஆகியோர் இணைந்து பாடியது.
2: ஜூனியர், ஜூனியர், ஜூனியர்,

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
3: கலைக நேரம் 12:30 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். தேவகுமார்
3: ஓ நலமாக இருக்கிற தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: பாடலுக்கான
3: இசை சாய் அபயங்கர், பாடலை வி எம் மாலிங்கம் குழுவினர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: கலைக நேரம் 12:35 நிகழ்ச்சியிலிருந்து உள்ளார் தனியார். வணக்கம்.
1: வணக்கம் பிரசாதம், எப்படி இருங்க?
0: நலமாக இருக்கிறோம் பிரசோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மதுபாலகிருஷ்ணன், தீபா குழுவினர்.

0: கலைக நேரம் 12:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 103.3. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்
1: சிவானந்தன். வணக்கம்
0: வணக்கம் சிவானந்தன். என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. தேன் சிந்தே வானோன்ற பாட்டை ஒருவரப்புமாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே இருக்குமா?
0: சரி, நன்றி. இது உங்களுடைய துறையில் பாடல் ஒழிக்கிறது சிவானந்தன். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாடல் காணிசை ஜி கே வெங்கடேஷ், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: கலக நேரம் 12:45. நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், காந்தி இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் காந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவு?
1: இதயம் படத்தில் இருந்து ஏப்ரல் மேயில் பசுமையில் இல்லை.
0: சரியாக வறட்சியாக இருக்கிறதோ. சரி, ஏதோ உங்களுக்கு தெரிவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, எஸ் என் சுரேந்தர் குழுவினர்.

0: கலைகநேரம் 12:51. இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வானிலைக்கு வருகின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கழிவுவர்தான் கேட்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் ராஜராஜ சோழன், பாட்டு தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால். இந்த பாட்டு நான் கிடைக்கிற வாயால முணுமுணுக்கிற பாட்டு.
0: வாயால முணுமுணுக்கிற பாட்டு.
1: நன்றி தம்பி.
0: சரி, இதோ உங்களிடத்தில் பாடல் வைக்கிறது கேட்டு மகனுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சில நேர்களை இந்த பாடலோடு நானும் விடைபெறுகின்ற நேரம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் தோழமையுள்ள கமல்வாதி. தொடர்ந்தும் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்கார்ப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ் ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best 10 blow out sale. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா July 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2,410, நைட்டி $3,410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்மென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: நேரம் 1:01.
5: CMR
4: தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் பொருளாதாரம் மேலும் பாதிப்படைவதற்கு முன்னர் அவசர தீர்வுகள் பற்றி உரையாடுவதற்கு அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டுமாறு கோரிக்கை விடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து தாம் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கடந்த நாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை விடயங்களில் கைது செய்யப்படுவோர் உடனடியாக பிணையில் பெற முடியாதபடி விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். காசா நோக்கி மனிதாபியான உதவிகளோடு சென்று கொண்டிருந்த ஸ்ரீலால் வழிமுறைக்கப்பட்ட கப்பல் குழுவிலிருந்த கனேடியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனித் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கியூபாவின் முன்னாள் தலைவர் ராகுல் ஹாஸ்ட்ரோ மீது குற்றவியல் குற்றங்களை அமெரிக்கா சுமத்திய பின்னர் கியூபா மீதான இராணுவ தலையீட்டு அச்சம் அதிகரித்திருக்கிறது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
5: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
6: மகிழ்ச்சியாக
7: சீமா.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 22 பிறந்தநாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்யுமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பின்பாக்கத்தில் 9 செல்சியஸாக இருக்கிறது. முகில்வூட்டம் இது காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 4 செல்சியஸாக குறைவடையும். வானம் தெளிவாக காணப்படும். வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 16 செல்சியஸாக இருக்கும். இன்று சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 10 செல்சியஸாக இருக்கும். முகில்வூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் தொடர்ந்து 10 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 செல்சியஸாக உயர்வடையும். ஆனால் முகில் கிட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 13 செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 22 செல்சியஸாக இருக்கும். முகில் கிட்டத்தோடு லேசான மலைத்தூரல் காணப்படும். செவ்வாய் புதன்கிழமைகளில் மீண்டும் சூரியொளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. வரைக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்கள் என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2 டாப் 5 உங்களுக்காக. 5 தொடக்க வரிகள் ஒலிபரப்பாகும். நீங்கள் 3 தேர்வு செய்ய வேண்டும். 3 இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகரை வசந்தம் ஒலிபரப்பாகும். 6:00 to 9:00 வரை புத்தம் புது காலை. நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடுகின்ற பாடல் பாடலில் தொடர்ந்து நேரலை சந்திக்கப் போகின்றோம் என்ற பாடல் இந்த பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் ஒரு மணி 10 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ். அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்?
1: என்ன பாடல் இந்த பாடல்? நிகழ்ச்சியிலே ஒரு பாடலின் இடைவெறி ஒலிபரப்பாக போகிறது. அந்த இடைவெறியை வைத்துக்கொண்டு நீங்கள் தொடக்க வரி என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165935 இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் இந்த பாடல் 4165935.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 905-949-5656. Can Smile Dental. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி

0: சிந்துரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மணி விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாட்டிக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 த பிரிக் அவுட்லெட்.
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
3: 11:13 சிஎம்ஆர் தமிழப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், வெண்பா.
3: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பாடு நிலாவே என்று சொல்லுகிறீர்கள். சரி, பாடுகிறதா நிலா என்று பார்ப்போம். அடுத்து நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், சிவபாலன்.
3: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: பாடு
3: நிலாவே என்றுதான் நீங்களும் சொல்லியிருக்கீர்கள். அடுத்து நீர் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புவி சொல்லுங்கள்.
6: அந்த நிலா பாடாது, இந்த நிலா பாடு.
3: எந்த நிலா?
6: இது பாடின நிலாவும் பாடும்.
3: பாடின நிலாவும் பாடும். பாடாத வாசும்பா இருக்காது, பாடும் என்று சொல்லுகிறீர்கள். அதையா? சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்து நீர் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நாச்சியார் சகோதரி.
3: ரகு சொல்லுங்கள், என்ன பாடல் இந்த பாடல்?
8: பாடல் தான் என்று சொல்லியிருக்கிறீர்கள்.
3: அதே பாடல் தான் என்று பவானம் சொல்லியிருக்கிறீர்கள். சாரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், அது சரியான பாடல் தான். விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும். அடுத்த பாடலும் தயாராக இருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தயாராக இருங்கள். 416-593-0055
9: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
10: பாருகளும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
11: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
12: 416-268-0155 GTA 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
13: CMR தமிழ் FM 101.3
3: SP பாலசுப்ரமணியம் ஜானகி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:22 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: என்ன பாடல்
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறி ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-593-0005.

0: அந்த பாடல் என்ற பாடல் 4165935
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:25 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர முடியவர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் சிவபாலன்? வராமல் போய்விட்டது என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
9: அதே பாடல்
0: தான், போனது கையில் வராமல். விளங்கவில்லை. எல்லோரு நேர்களையுமே சோகத்துக்குள் சுகத்தை கொண்டு வருவோம் என்றுதான். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? கையில் வராமல் போனது என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அதான் ஒரு மாறி இருந்தேன், நீங்க சொல்லீங்களே ஏதோ ஒரு. சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? கையில் வராமல் போனதே என்று சொல்லிக்கிறீர்கள். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், அதே வெள்ளைப்புறா.
0: அதே வெள்ளைப்புறா அன்று சொல்லிக்கிறீர்கள். சாரி, கார்க்க வில்லைப்புறா. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள்.
11: வெள்ளைப்புறா ஒன்று போனது கையில் வராமல்.
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லிக்கிறார்கள். சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும். இது என்ன பாடல்? இந்த பாடல்
12: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000 GTA கிரெடிட்.
14: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் FM அதிர்வெண் 101.3.
0: பொது கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. KJ ஜேசுதாஸ்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் ஒருமணி 32 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு பின்பாகத்தில் 8 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில் மட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 4 பாகை செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 16 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்தொரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 11 பாகை செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை 10 பாகை செலுத்ததாக இருக்கும். முகில் மட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் 10 பாகை செலுத்ததாக இருக்கும். மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிறு திங்கட்கிழமைகளில் மழைக்குரிய நாட்களாக இருக்கப் போகின்றன. ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ், திங்கட்கிழமை 21 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ் சார், அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இல்லை இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான், என்ன பாடல், இந்த பாடல்,
1: என்ன பாடல், இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவரை உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் முனைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்காக

0: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: நேரம் வருமனையும் 35 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சொல்லுங்கள், நான் கங்கா பேசுகிறேன்.
0: கங்கா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் கங்கா? வைதேகி நீண்ட காலமாக காத்திருக்கிறாள்.
1: என்ன
0: சரி பார்ப்போம், காதரவு கரம் கொடுக்க ஒரு வருவே இல்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள்,
2: வணக்கம்.
0: வெண்பா சொல்லுங்கள். அதே வைதேகி அதே மாதிரி காத்திருக்கிறாள். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், ஜோகா சொல்லுங்கள். அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காதல் வழியாகத்தான் போய்கொண்டிருக்குதா, காதல் வழியாக போகிறதா அல்லது வழியாக போகிறதா, ஏதோ ஒரு வகையில போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். நோவு நோவு. சரி அடுத்த நேரம் சந்திப்போம். மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள்,
3: வணக்கம். சாந்தி.
0: சரி இப்ப சொல்லுங்க, என்ன சாந்தி, என்ன பாடல்?
3: காத்திருந்து
0: காத்திருந்து தேசிக்காயும் தேனும் வேணும். சரி அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? உற்சாகப்படுத்துவோம், பிரச்சனையே இல்லை. சரி காலங்கள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் பாடலை. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சவாலன்.
0: சவாலன் சொல்லுங்கள்.
4: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி
0: போனதடி என்று சொல்லுங்கள். பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டு வருகிறது பாடல்.
4: சரி
0: நன்றி. அதில் எல்லோருடைய மனதிலுமே இந்த பிரிவை பற்றி பாடல் சொன்னால் மரம் மகிழ்ச்சி அடையுது, இதயம் அப்படி படபடபடபடன்று வேகமாக துடிக்கிறது. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன்.

வாடும் காடா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
1: நேரம் 1:42 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 மணிக்கு டாப் 5 உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் தயாராக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: என்ன பாடல்
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைவரி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165 93 00 5 5.

0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165935555.
1: ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்ட் எண்ட் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 Highway 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். வார இறுதி நாட்களில் CMR ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்ட் எண்ட் ப்ளோ அவுட் சேல்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
5: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 1:45 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: இன்று வரை அணையாத தீபமா நெஞ்சில சுடர் விட்டு எரிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த காதலின் தீபம் ஒன்று.
0: வெளியில போகாதுங்க, காத்தடிக்குது. சார் பாடம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: தம்பிக்கு எந்த ஊரு?
0: தம்பிக்கு எந்த ஊருன்னு சொன்னால் உங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர் தான்.
6: சொல்லுங்கள்.
0: நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள், சரி பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
7: காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே.
0: சரி, அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், நன்றி சாந்தி. சாந்தியை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
8: அதே பாடல் தான், அதே தீபம்,
0: அதே பாடல் தான், நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். கங்கா சொல்லுங்கள்.
9: அதே தீபம் தான்,
0: அதே தீபம் தான், எல்லாரும் ஒன்று தீபம் ஏற்றுகிறார்கள். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: காதலின் தீபம் ஒன்று
0: நெஞ்சிலே என்று சொல்லிக்கிறீர்கள், சாரி பார்ப்போம், நன்றி. ஆமாம், அந்த தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து? SP பாலசுப்ரமணியம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:52 விடும்.
2: ஒரே கன்ஃபியூஸ்,
3: அந்த பாட்டு தான்,
2: அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான், என்ன பாட்டு, இந்த

0: அந்த பாடலின் பாடல் 4 6 5 9 3 0 0 5 5.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Summer time இல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
1: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
0: நேரம் ஒருபடி 55 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்னது பாடல்? அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம் சரியான பாடல் ஆண்டு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: உங்களுடைய
0: உள்ளங்களை உருக்க வேண்டும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
8: எல்லா உள்ளத்தையும் ஒழுக வச்சுட்டீங்களே பாடல் தெரிவுகள் மூலம்.
0: ஆமாம், அதுதான் எங்களுடைய கடமை. சரி,
8: நல்லா செய்யறீங்க, நன்றி. அதே பாடல்
0: நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நிறை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள். ஏதேதோ எண்ணம் வளர்த்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நிறை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
0: சிவகுமார் சொல்லுங்கள். என்ன சிரிக்கிறீர்கள்? உள்ளதை தானே சொல்லுகிறோம், ஏன் சிரிக்கிறீர்கள்? ஆமாம், சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
11: கங்கா
0: சொல்லுங்கள்.
11: எண்ணம்பளத்தை,
0: சரி கங்கா, நன்றி. அனைத்திரர்களுமே சரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்று என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நேயர்கள் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து சித்ரா பாடுகின்ற பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 2:02.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். விமல் வீரவன்ச அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் வருமானத்தை விட மேலதிகமாக சொத்து சேர்த்த விடயத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் சாட்சியங்களை பதிவு செய்யப்பட்டனர். வழக்கு June 8 ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் வட்டி வீதங்கள் அடுத்த வாரம் 0.5% to 1% வரை உயரக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி டி சில்வா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் 40 கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரி ஹம்சா புகான் பாகிஸ்தானில் வைத்து இனம் தெரியாதவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். டம்ளரிச் துப்பாக்கி சுடு சம்பவம் குறித்த காவல்துறை விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளது. ஆனால் தகவல்களை முன்கூட்டியே வெளியிடுவது விசாரணையை பாதிக்கக்கூடும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியா பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் பிலாரஸ் நாடுகளுக்கிடையில் நடைபெறும் 3 இராணுவ போர் பயிற்சியின் ஒரு பகுதியாக அணு ஆயுத போர் ஒத்திகையும் நடைபெற்றிருக்கிறது. சீமார் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2 மணி 4 நிமிடம் சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விரிவாக்கத்தில் 8 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இன்று காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 4 பாக செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 16 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 1 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 10 பாக செல்சியஸாக உயர்வடையும். முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் பகல் பொழுதும் இரவு பொழுதும் சனிக்கிழமை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் 20 பாக செல்சியஸாக இருக்கும். பகல் பொழுது இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 30%. செவ்வாய் புதன்கிழமைகளில் சூரிய ஒளி மீண்டும் நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. இப்பொழுது முதல் டாப் 5 நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் இருக்கின்றன. அந்த பாடல்களை கேட்டபடி உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே 3வது, 2வது, 1வது பாடல்கள் முறையே ஒலிபரப்பாகும். முழு பாடலாக 4வது, 5வது பாடல்கள் ஒரு சில வரிகள் தான் ஒலிபரப்பாகும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். எனவே நீங்கள் முதல் 3 பாடல்கள் உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை தெரிவு செய்தீர்கள் என்றால் அவற்றுக்கு நாங்கள் வாக்களிப்போம், புள்ளிகள் வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையில் இந்த பாடல் வருகிறது என்று பார்ப்போம். இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியிலே உங்களுக்காக இதோ பாடல்கள்.
1: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1, number 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055. காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், சிவபாலன்.
1: சிவபாலன் சொல்லுங்கள்.
2: 5-5-3-3-5-3-1
1: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சிவபாலன், அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்,
1: ரஞ்சன்.
3: 135
1: சொல்லுகிறீர்கள், மற்ற வழிக்க வருகிறது. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்.

0: மூன்று
1: மூன்று ஐந்து ஒன்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். மாறி மாறி வருகிறது. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: 135
1: 135 சில பாடல்களை கண்டுகொள்ளவே இல்லை. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: உதயன்.
1: உதயன் சொல்லுங்கள்.
3: 5 3 1
1: 5 3 1 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி உதயன். உதயனை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன் தம்பி.
1: கலியுகவர்தன் சொல்லுங்கள்.
4: 5 3 1
1: 5 3 1 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி தம்பி.
1: நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள்.
5: சின்ன கண்ணன்
1: மாதாவின் கோயிலிலே மற்றது என்ன பாட சொன்னீர்கள்? அன்னக்கிளி. அன்னக்கிளி என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் சகோதரம் அதிகாரி. வணக்கம்.
1: ஆமாம், மதன் சொல்லுங்கள்.
6: 4 2 1
1: சொல்லுங்க. என்ன பேர் சொன்னீர்கள்?
6: மனோகாந்தன்.
1: சரி, மனோகாந்தன். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
1: சிவா சொல்லுங்கள்.
7: 5 1 3
1: 5 1 3 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், மொத்தமாக 10 நேர்கள் வாக்களித்தீர்கள். அந்த 10 நேர்களின் வாக்குகளும் விண்ணப்படப் போகின்றன. மீண்டும் மறுமுறை பாடல் வரிசையை கேளுங்கள். கேட்டுக்கொண்டு நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055
8: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1 நம்பர் 1

0: ஒலித்த ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055 பார்த்து நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த 10 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அழைக்கலாம். 416-593-0055. ஏற்கனவே வாக்களித்த நேர்கள் சிவபாலன், ரஞ்சன், ஜோகா, சத்யா, தேவகுமார், உதயன், கலிஜுகவர்தன், பின்பா, மனோகாந்தன், சிவா. சரி, நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
0: CMR Tamil FM
1: 101.3. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புவி சொல்லுங்கள். எப்படி? 315. புவியா, நன்றி.
2: நன்றி.
1: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கங்கா சொல்லுங்கள்.
2: 5-3-1
1: சொல்லுகிறீர்கள். நன்றி கங்கா.

0: சரி, 10 நேர்களோடு இப்பொழுது 2 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 12 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 12 நேர்களும் வாக்குகள் எண்ணப்பட போகின்ற விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பாக போகிறது. அதற்குள் நீங்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். அடுத்த நேர் 13வது நேயர், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். பத்மன் சொல்லுங்கள்.
1: எல்லாம் அருமையான பாடுகள்.
0: எனவே சரி, அவரோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் வாக்கெடுப்பேன். நம்புகிறேன் நீங்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் 3வது இடத்தை பெற்ற பாடல் ஒலிபரப்பாக இருக்கிறது.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: சரி, இன்னும் ஒரு நேயர் கடைசி நேயத்தில் இணைந்திருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், நான் பவன் கேட்கிறேன்.
0: பவன் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வாக்களிக்க போறீர்கள் பவன்? 132. 132 என்று சொல்லியிருக்கிறது. சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், மொத்தமாக இப்பொழுது பவனோடு சேர்த்து 14 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 14 நேர்களின் வாக்குகள் இப்பொழுது மீண்டும் கணக்கிடப் போகின்றன. சரி,
12: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
12: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட். தமிழின் சிகரம் CMR தமிழ் FM.

மொத்தமாக 14 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 14 நேர்களின் வாக்குகளின் அடிப்படையிலே 38 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் எஸ் ஜானகி.

0: அந்த பாடல் 38 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் அன்னக்கிளி திரைப்படத்தில் ஜானகி பாடிய பாடல்.
1: உங்கள் சவிகளுக்கு கொண்டு சேர்க்கிறது சிஎம்ஆர் தமிழ்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
0: இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியிலே 40 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் அச்சானி திரைப்படத்திலிருந்து.

0: அந்த பாடல் 40 வாக்குகளை பெற்று இரண்டாவது பெற்ற பாடல், அச்சாணி திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் CMR 90.3.
0: நேரம் 2:31. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 8 பாகை 7 பாகை செல்சியஸாக இருக்கிறது. மகிழ்மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வகுத்தில் பீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 4 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 16 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 10 பாகை செல்சியஸாக இருக்கும். மகிழ்மூட்டத்தோடு காணப்படும். சனிக்கிழமை இரவு பொழுதும் 10 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸாக இருக்கும். மகிழ்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமையும் மகிழ்கூட்டத்தோடு 21 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய் புதன்கிழமைகளில் 26 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸ், புதன்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். சார், இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியிலே முதலாவது இடத்தை பெற்ற பாடல் என்ன பாடல் பார்ப்போமா?
2: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: கவிக்குயில் திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடுகின்ற இந்த பாடல்,

0: 44 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடல். கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடியது.
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
2: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 2:38. அழகே உன்னை ஆதரிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடுகின்ற பாடல் இத்தனை வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 6 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்ற பாடல்.

ஆறு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடல் வாணிஜ்யராம் குரல். நான்காவது இடத்தை பெற்ற பாடலை விட ஒரு வாக்குகள் குறைந்து ஐந்து வாக்குகள் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் இது. சொல்லத்தா பாடுகின்ற பாடல் வள்ளி.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டாப் 5 நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு பாடல் தொகுதியோடு உங்களை சந்திக்கலாம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் 2:41 3 இதே ராதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு மதுமிதா மற்றும் நாயன்னன்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222 J.CA.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
7: எங்கும் CMR FM 102.3.
8: நேரம் 2:48. ஜிப்ரான் மற்றும் பத்மலதா பாடுகின்ற பாடல் உத்தம வில்லன் திரைப்படத்திலிருந்து.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem
2: இருந்துச்சு நம்ம. பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்கார்ப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
6: ஹரிச்சரன் பிரியா பாடுகின்ற பாடல்
7: வேதனை இன்னும்
6: சேர்ந்து போகலாமா?

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: சமர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேரம் 3:00 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொண்டை பெரும்பாக்கத்தில் இழு பாகேசன் சதாக இருக்கிறது. முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 4 பாகேசன் சதாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 16 பாகேசன் சூரியோடி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாகேசன் சதாக குறைவடைந்து சனிக்கிழமை 10 பாகேசன் சதாக இருக்கும். சனிக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் 10 பாகேசன் சதாக தொடரும். இரவு பொழுதும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோன்று ஞாயிறு திங்கட்கிழமைகளிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ், திங்கட்கிழமை 21 பாகை செல்சியஸ். செவ்வாய் புதன்கிழமைகளில் மீண்டும் சூரிய ஒளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்வது

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை இதயநாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்கள்.

இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லால். காதலனுக்காக காத்திருக்கும் மங்கையவள் கணப்பொழுதும் கண்ணிமைக்காமல் காத்திருக்கிறாள். காத்திருப்பும் காதலில் சுகமன்றோ? எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னியின் கானமாய் இன்றைய இதயநாதம். எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னியின் கானமாய் இன்றைய இதயநாதம்.

0: ஹாய் சுரேஷ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறேன், ஏன் இவ்வளோ லேட்?
1: அதான் வந்துட்டேனே, ஏன் எல்லாத்துக்கும் சண்டை பிடிக்கிறீர்? நான் பரவாயில்ல, எனக்கு தான் தெரியும்.
0: ஓகே, ஐம் சாரி, பட் நீங்கள் இப்போ அடிக்கடி லேட்டாக தான் வரீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் மீட் பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் புதுசாக லவ் பண்ணுற மாதிரியா நடக்கிறீங்க இல்லையா?
1: சரி சரி, நீரே தேவையில்லாம் காய்ச்சி நேரத்தை ஊனடிக்க வேணாம். ஓகே
0: ஓகே ஓகே, இப்போ விஷயத்துக்கு வாங்க. எங்களோட வீட்டில் நான் எங்களோட விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்.
1: உங்களுக்கு விசாரு, இப்போ ஒன்றும் தேவையில்லை, சும்மா இருப்பாம்.
0: எனக்கு உங்கள விருப்பம், உங்களுக்கு என்ன விருப்பம்? ஸோ வீட்டில் பெர்மிஷன் ஈஸியாக வாங்கிடலாம்.
1: எனக்கு தெரியும், அப்போ சொல்லணுமெண்டு. யூ ஜஸ்ட் பி மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே? ஐ நோ வாட் ஐ அம் சப்போஸ் டு டு.
0: ஓகே, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குதா, டூ யூ ரியலி லவ் மீ ஆர் சும்மா பொழுது போகக்காக என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அப்பவே ரவி சொன்னவன்.
1: உனக்கு அவ்வளவு தைரியமோ? எனக்கு தெரியும், எல்லாம் ரவிதார துணிவு தான். முதல்ல அவனோட கலக்கிறதனை பாட்டு.
0: என்ன விசர்க்கதா இருக்கிறீங்க? நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? உங்களுக்கு தான் ஒருத்தரும் கிடையாது. இப்போ என்ன, I'm really lucky to have him as my friend. Anyways.
1: Okay, அப்படியோ?
0: சரி, அதை விடுங்க. இப்போ என்ன பிரச்சனைடா, நாலனுக்கு அண்ணன் பர்த்டே, எனக்கு என்ன செலக்ட் பண்ணனு தெரியாது. மாலுக்கு போகணும் வாங்க.
1: நோ நோ நோ, I don't have time. நாளை பாப்போம். ஓகே, நான் வரேன் போயிடு. ஓகே.
0: நீங்க உண்மையா என்ன லவ் பண்ற மாதிரி தெரியல. Anyways, I'll just wait for tomorrow then.

மனமெனும் வானமுதில் வண்ணமாய் நீ இருப்பாய், வீசும் காற்றிலும் என் சுவாசமாய் வருவாய், வேஷமில்லாத அன்பாய் கூடுவோம் வேளை என்று பார்த்திருக்க நீ வேறு வழி நின்றதென்ன அன்பே.

0: தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் செய்கிறது இதயநாதம்.
1: I'm just going to mall now with Suresh. அண்ணாக்கு நாளைக்கு birthday, right? நான் gift வாங்க போறேன்.
2: முந்தி எல்லாத்துக்கும் friend தேவை, இப்போ boy friend. அது நல்லதுதான். எனிவே நான் சுரேஷுக்கு தேங்க் பண்றேன்.
1: எதுக்கு?
2: எனக்கு ரிலீஃப் தந்ததுக்கு.
1: ஹலோ, என்ன தம்பி? நான் உங்களுக்கு எவ்வளவு நாளா டார்ச்சரா இருந்தேன் நானு. வரட்டும் சுரேஷ், வரேன் இதை சொல்றேன்.
2: உண்மைதானே, அவனும் ஒத்துக்கொள்வான்.
1: இருடா வரணும் உனக்கு. சுரேஷ் வரட்டும் இருக்குது உங்களுக்கு. Actually, I have to call Suresh now. Wait, okay?
2: என்ன சுரேஷ் ஆன்சர் பண்றான் இல்லையோ?
3: என்னடா இவ்வளவு தரம் கால் பண்ணிட்டேன், இன்னும் காணே இல்ல.
2: சரி, இன்னொருக்க ட்ரை பண்ணுமே.
3: அவருக்கு போர்க்கெல்லாம் வேலை முடிஞ்சனு தானே, இவ்வளவு நேரம் என்ன செய்யறாருன்னு தெரியல. அவருக்கு என்ன அக்கறை இருந்தா தானே.
2: ஓகே, இப்ப என்னது கலகிறீர்? திரும்ப இருக்க கால் பண்ணும்.
3: I called them more than 5 times. இப்பவே 6 o'clock, மால் இன்னும் 3 hoursல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனி எப்ப ஷாப்பிங் வருது? இப்பெல்லாம் சுரேஷ் முந்தி மாதிரி இல்ல.
2: என்ன சொல்றா ரம்யா?
3: வீட்டுக்கு
2: தனியா போகலாது, அப்படியும் கொஞ்ச நேரத்துல என்னதான் கூப்பிட போறேன். ஓகே வா, நான் கூட்டிட்டு போறேன்.
3: சரி இப்ப போவோமா? ஏன் இப்படி சுரேஷ் டெய்லி செய்யறான்? டைமே ஸ்பெண்ட் பண்ற இல்ல, சும்மா ஏதாவது சண்டை பிடிச்சோன்னு இந்த நேரம் ஏன் எனக்கு மட்டும்

சின்ன வயது முதல் சீண்டி விளையாடி பருவம் வந்ததும் பார்த்து பழகும் நண்பர்கள் இவர்கள். நட்பு வேறு காதல் வேறு என்று அறியா காதலின் செய்கையால் கலங்கி நிற்கும் காரிகை இவள். இதயநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: சாரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி.
1: யா, யூ ஆர் பிஸி ஆல் தி டைம். ஒருக்கா ஃபோன் ஆன்சர் பண்ண கூட முடியல. இல்ல, நைட் கால் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சாரி சொல்ல முடியல. நான் எத்தனை நேரம் நைட் கால் பண்ணா? அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் ரிட்டர்ன் பண்ண தோஞ்சுதா?
0: அதான் சொன்னேன், ஐ வாஸ் பிஸி லாஸ்ட் நைட் மேன், ஐ கான்ட் கால் யூ.
1: டைம் இல்ல, வர்க் வர்க் வர்க் வர்க் ஆல் தி டைம். சோ நேத்து எதுக்கு வரணும்னு சொன்னீங்க? நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா?
0: இப்போ என்ன ப்ராப்ளம் உமாக்கு? மோளுக்கு போகணும் தானே? ஓகே, வேறு போவோம்.
1: எனக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தா பிறகு மோளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: கிஃப்ட் வேண்டிட்டுரோ? யாரோட வேணும்?
1: வேறு யார், ரவியோட தான் போய் வாங்கினேன்.
0: அதுதான் பார்த்தேன், உனக்கு எத்தனை நேரம் சொன்னான் அவனோட கதைக்கு வேணா வந்து. ஆ,
1: இப்போ எதுக்கு அவனோட கதைக்கிறத நீ பட சொல்கிறீங்க? நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெண்டு பேரையும் இவ்வளோ காலம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க செய்யுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? உங்களுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முதல் நான் அவன்கிட்ட கேட்டு தான் ஓகே சொல்லுவேன். இப்போ அவனுடைய கதைக்கு வேண்டாமண்டா என்ன மாதிரியா?
0: நல்லா இருக்கும் இந்த கதை. உனக்கு நான் முக்கியமோ அவன் முக்கியமோ, ஒன்றில் என்னோட கதை அல்ல அவனோட கதை, சும்மா ரெண்டு பேரோட இந்த பாலாடி கொண்டிருக்கோம். ஓகே
1: சுரேஷ், என்ன கதைக்கிறீங்க? ஜோசி தானே கதைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ்வையும் சேர்த்து குழப்பாதீங்க.
0: நீ முதல்ல டிசைட் பண்ணு, ஃப்ரெண்டா லவ் ஆண்ட் ஓகே, தென் யூ கம் டு மீ, ஐல் டாக் டு யூ. ஓகே, பை, ஐ ஹவ் டு கோ நவ.
1: என்ன சுரேஷ் என்ன இப்படி செய்றீங்க? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவன் சின்ன பிள்ளையில இருந்த என்ன ஃப்ரெண்ட், அவன் அவனே நான் எப்படி கதைக்கு வேண்டாம் சொல்லுவேன்? எப்படி நான் அவனை ஃபேஸ் பண்ணுவேன்?

காதல் பாடம் படிக்கும் வாசியசாலை நீ என்றாய். படிக்கும் புத்தகத்தை பாராமல் தூக்கி எறிந்ததேனோ? வெள்ளைத்தாளாயிருந்து என் மனப்பக்கங்களில் மையூத்தி சென்றதேனோ?

0: உட்கானங்களால் கதை பேசி கவிதைகளால் கருவாகி இதயத்தின் இன்ப நரம்புகளை இனிமையாக மீட்டு வருகிறது இதயநாதம்.
1: ஹாய் ரம்யா, ஏன் டல்லா இருக்கிற?
2: நத்திங்.
1: ஏன் சுரேஷோட கதைக்கு இல்லையோ? கமோண்டா, என்னாச்சு? சண்டையா? இன்றைக்கு என்ன டாபிக்ல சண்டை பிடிச்ச நீங்கள்?
2: டாபிக்கா
1: ரம்யா, ஏன் அழுகிற? இப்போ என்ன நடந்தது? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்தா இந்த தண்ணியை குடி. என்ன பிரச்சனை? நான் சுரேஷோட கதைக்கு போ.
2: நீ சுரேஷோட கதைக்கு போறியா? உன்னைத்தான் அவன் பிரச்சனையாவே நினைக்கிறான். நீ
1: என்னையா என்ன சொல்ற ரம்யா?
2: இல்லடா, சுரேஷுக்கு நான் உன்னோட கதைக்கிறது பிடிக்கல. ஒன்றில் தன்னோட கதைக்கிட்டா பிள்ளாடி, உன்னோட கதைக்கிட்டா நான் என்ன செய்வேன்? எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் முக்கியம். என்னால் உன்னை விட்டு கொடுக்க இயலாது. நேற்று வந்த அவருக்காக நான் எப்படி உன்னை லூஸ் பண்ணுவேன்?
1: ரம்யா, நான் சொல்றதை கேள். நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் தடையாக இருக்க விரும்பல. ஓகே,
2: உன்னோட கதைக்காம நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்?
1: நான் சொல்றதை கேள், கொஞ்ச நாளைக்கு பிறகு. ஓகே,
2: நீ என்னோட கதைக்காம இருப்பியாடா? சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் புரிஞ்சு கொள்ளல. இப்போ அதுக்கு என்ன செய்யறது? அவன் புரிஞ்சு கொள்ளும் வரைக்கும் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன். ஓகே,
1: ஹலோ லிசன், நேற்று வந்து அவனுக்காக உன்னை நான் தூக்கி எறிய முடியாது.
2: ரம்யா,
1: நான் சொல்றதை கேள். ஒரு நாள் அவனை எங்களை புரிஞ்சு எங்களை மீண்டும் சேர்த்து வைப்பான். அது வரைக்கும் பாய்.

காதலனுக்காக காத்திருக்கும் மங்கையவள் கனப்பொழுதும் கண்ணிமைக்காமல் காத்திருக்கிறாள். காத்திருப்பும் காதலில் சுகமன்றோ? எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னியின் கானமாய் இன்றைய இதயநாதம். எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னியின் கானமாய் இன்றைய இதயநாதம்.

இன்றைய இதயநாதமாய் சாமந்தி கனகராஜா, செந்தூரன் சூரியகுமார், ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே.

0: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
2: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள், த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin Blow Out Sale.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening?
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
9: அசத்தும் அலைவரிசை CMR தமிழ் FM.
10: நேரம் 3:30 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பிற்பாகத்திலே இழுபாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 16°C, சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இடையிலே அங்காங்கே முதல் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 11°C குறைவடைந்து சனிக்கிழமை 10°C இருக்கும். சனிக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 20°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. வலிக்கும் இந்த பாடலோடு கார்த்திக் ஸ்வேதா மோகன், தொப்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நிசான் Head to head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
4: 416-262-62
5: விஷால் டிலானி மற்றும் சுனிதா சாரதி பாடுகிற பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து பாடல் இருக்கிறது.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
2: ஜிவி பிரகாஷ் குமார் பிரியாகமிஷ் பாடுகின்ற பாடல். 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 41692 2462.
6: நட்பதிகாரம் திரைப்படத்துக்காக ஜாசின் நசீர் மற்றும் மகதி பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 3:54 உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165903005. கார்த்திக் சிம்மை பாடுகின்ற பாடல்

0: நேரம் 4 மணி.
1: CMR
2: தமிழ் FM செய்தி சுருக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி, தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாகவோ, மாகாண சபைகள் தொடர்பாகவோ, நீதி வளங்கள் தொடர்பாகவோ எந்த விடயங்களையும் கூறவில்லை. இது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளதென இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சமீரா மஹபூதுடீன் எதிர்காலத்தில் கூடுதல் கவரப்படுத்த அவரை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வன்னியரசு, முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக நியமனம் பெற்றுள்ளனர். அக்டோபர் 19 அன்று நடைபெறும் பொது வாக்கெடுப்பில் கனடாவிலிருந்து அல்பர்ட்டா மாகாணம் பிரிவது குறித்து கட்டாயமான பொது வாக்கெடுப்பை நடத்த அல்பர்ட்டா மக்கள் விரும்புகிறார்களா என்பது பற்றிய ஒரு கேள்வியும் சேர்க்கப்படும் என அல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் வியாழக்கிழமை கூறினார். அமெரிக்காவுடனான தற்போதைய மோதலை தீர்ப்பதற்கான சமீபத்திய முன்வழிகளை மதிப்பிடும் வகையில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹ்தீன் நக்வி தெஹ்ரானில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை மீண்டும் சந்தித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
3: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 416-599-3005 தொடர்பாகத்தில் இழுபாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 16°C, சூரியோலை நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11°C குறைவடைந்து சனிக்கிழமை 10°C இருக்கும். முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 20°C, சூரிய ஒளி இல்லை. முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: என்ன
0: பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்? ரகு.
1: வெள்ளிக்கிழமை விடியும் நேரம்.
0: வெள்ளிக்கிழமை விடுகின்ற நேரம் இந்த பாடலை கேட்கிறீர்களோ?
1: ஆமாம்.
0: கோலமிட போர்கள். சாரி, பார்ப்போம். இது உங்களுக்காக பி. சுசீலா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

0: சுந்தர தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751 2150.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
5: நேரம் 4:09 பாடல்களை கேட்கலாம். 4-6-5-9-3-0-0-5-5 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வடிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 4:17. உங்களுக்கு ஆரம்பிச்சினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருமானது நேர சந்திப்பு வணக்கம். அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
5: என்ன உள்ளாக்கி அப்பனுக்கும்
4: தாமம் தமிழ் கடவுள். சரி, என்ன பாடல்?
5: எனக்கு மாதா கோவில், நாங்க மாதா கும்பிடுறாங்கள.
4: சரி, தவப்புதல் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது. நன்றி
5: நன்றி ஐயா தாய்.

அடித்து சீருடை தாங்கிய ஷீலா பொண்ணுக்கு கிக்லெட் பாக்கெட் அடித்து நூறுக்கு நூறு என மா

0: சிவனை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம், சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
4: நேரம் 4:24 நிமிடம். உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலிட வரிகள்ல இசை ஞானி திசையில பகலில் பௌர்ணமி பழத்தில் இருந்து கரையோர காத்து அந்த படுக்கப்போம்.
4: எஸ்பி பால்சுமணியின் சித்ரா பாடுகின்ற பாடல் இது உங்களுக்கு அகலிக்கிறது. நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
4: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
5: நேரம் 4:30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். தொண்டை பிற்பாகத்தில் இழிவாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 16°C. சூரியோலை நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11°C குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முதல் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சனிக்கிழமை 10°C, ஞாயிற்றுக்கிழமை 20°C. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: பேசுகின்றேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
6: உனக்காக நான் என்ற படத்தில் ராமு ஐ லவ் யூ, ராஜா ஐ லவ் யூ என்ற பாடலை சிஎம்ஆர் நேயர்கள், சிஎம்ஆர் இப்பாடல் சிஎம்ஆர் விளம்பரதாரர்கள், பத்திரிகைகள், ட்ரக் டிரைவர்ஸ், மற்ற கார உறவுகள், ஓனியா உறவுகள், மற்றது ஷோ ரைடிங் சுந்தரி, மற்றது எல்லாரும் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து என்ன சீமான திறந்தரமான பாடல் இருக்கிற அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் இந்த பாடலேன்னு கேட்கிறேன். இந்த ஜெர்மன் கூட்டாளி ராமு அவர் உங்கள முதல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தவர் என்ன நிறுவனம். அப்போ அது இப்போ என்னட்ட வந்த காரம் ஜெர்மன்ல இருந்து வந்தா போல துடு கூட்டம் தானே, அங்க 80 ஓடினவன் தானே, அடக்கி அடக்கி
5: 120 ஓட்டு பட்டி விடுவார், 120 ஓட்டு பட்டி விடுவார்கள், ஓடலாம்
6: பாஸ் பண்ணவர்.
5: அவர் நினைவுக்கா, ராமு நினைவுக்கா பாடல்
6: கேட்டுக்கொண்டு இருந்தா அவர் அவர் 31 கூட நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு.
5: சரி, பார்ப்போம் அழைப்பார் சில பிள்ளையில. சரியா, ஓகே,
6: நன்றிகள்.
5: டி எம் சௌந்தரராஜன், கே ஜி ஜெயசுதாஸ் பாடுகின்ற பாடல்.

0: என்றோ கேட்டவை என்றும் இனிப்பவை.
1: Everything okay, no problem undichu nam
2: bar kulamu closing da tadikira nadi
3: the customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: Last minute left. Closing day. The brothers. Chellathuk thanks.
2: Chellam illa da Selvam.
1: Sari sari.
5: Nissan head to head event. இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. Ajindan Tavaraja.
0: CMR 101.3 FM.
6: நேரம் 4:38 நிமிடம். உங்களுக்கு நான் சிலை கலந்து கொள்ளவர் மடத்து நேர் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் நவங்க வைக்கிறேன்.
6: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
7: ஒருவர்
6: வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக பாடல்
8: மலையோரம்.

0: பிரம்ப்டன் மிசிசாகா வாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
8: நேரம் 4:45 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம். அடுப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இது உங்களுக்காக தனுஷ் பாடல். நன்றி. சரி, இது பாடல் அளிக்கிறது கேளுங்கள். நன்றி.

0: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
3: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் செந்தில்நாதன், நான் பாண்டி பேசுகிறேன்.
3: பாண்டி, சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
5: சரிகடதும்

0: நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இது உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: பொழுக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் எஸ் ஜே ராம்பிரசன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று வேண்டும். மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிவிடப்படும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்கிருஷ்ணன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தற்பொழுது நிலவும் கனமழை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. வளைகுடா பகுதிகளில் சிக்கியுள்ள தமது வணிக கப்பல்களை திரும்பப் பெறுவதை உறுதி செய்த பின்னரே எரிபொருள் ஏற்றுவதற்கு வேறு கப்பல்களை அங்கு அனுப்ப முடியும் என்று இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் பயணித்த கப்பலில் பயணித்த கனேடியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அவர்கள் தற்பொழுது துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பிப்ரவரி மாதம் மோதல் தொடங்கியதிலிருந்து ஆப்பிரிக்காவின் மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்களில் சுமார் $1 பில்லியன் மதிப்பிலானவற்றை ஈரான் அழித்துவிட்டதாக புதிய மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்படவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் இவன் பாபு ஜோஜி தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில வருடங்களில் மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்துதல், வெளிநாட்டு கையிருப்பை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் இலங்கையின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் இலங்கை அதிகாரிகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முயற்சிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு இது பொருளாதாரத்தை வலுவான அடித்தளத்தை நோக்கி கொண்டு செல்ல உதவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்திரமான கொள்கையினை பேணுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப பொருளாதாரத்தை மாற்றியமைக்க அனுமதிப்பதும் இதுவரையில் பெற்ற முன்னேற்றங்களை பாதுகாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் இலங்கை அதிகாரிகளோடு தொடர்ந்தும் நெருங்கிய உறவை பேண எதிர்பார்த்திருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் மேலும் தெரிவித்தார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளூர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டுமென்று தமிழ் அரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற தமது கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்ததும் இது தொடர்பில் தமது கரிசனைகளை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். பூர்த்தி செய்யப்பட்ட முழுமையான யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய கட்டடம் நேரடியாக யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும், இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் புரிந்துறவு ஒப்பந்தத்தின் தீர்மானத்தின்படி யாழ் மாநகர சபையிடம் கட்டடத்தை கையளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கேகாலை, நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், நுவரேலியா மாவட்டத்தின் அம்பகபூவ பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ஹலிகுட நிவித்திகல மற்றும் கலவான ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் திகூவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவுக்கும் 3 நிலைக்குரிய மண் சரிவு அதி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி செல்ல இருந்த சில விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய 5 விமானங்களை மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை மாற்றி அனுப்பியதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ரம்புக்வல தெரிவித்திருக்கின்றார். 2 விமானங்கள் இந்தியாவின் கொச்சின் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுக்கு திசை மாற்றி அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்டார், சாஜா, அபுதாபி, புதுடெல்லி உட்பட்ட விமான நிலையங்களிலிருந்து இலங்கைக்கு சென்ற விமானங்களே திசை மாற்றி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இந்திய செய்திகள்.
0: வளைகுடா பகுதியில் சிக்கிய கப்பல்களை திரும்பப் பெறுவதை உறுதி செய்த பின்னரே எரிபொருள் ஏற்றிக்கொள்வதற்காக வேறு கப்பல்களை அங்கு அனுப்ப இந்தியா விரும்புவதாக இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஹோமோஸ் நீரிணையிலிருந்து தங்களது அனைத்து கப்பல்களையும் வெளியேற்றுவதே தங்களின் முன்னுரிமையான நடவடிக்கை என்று இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் மேலதிக செயலாளர் முகேஷ் மங்கல் தெரிவித்தார். சூழ்நிலை சாதகமாக அமையும் போதெல்லாம் அந்த நீரிணையின் மேற்கு பகுதிக்கு இந்தியா தனது கப்பல்களை அனுப்பும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வியூகம் வகுத்துக் கொடுத்த ஜோன் ஆரோக்கியசாமி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதேபோன்று விஷ்ணு ரெட்டி என்பவரும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக பிரபல ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்து மே 12 அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது சர்ச்சையானதன் பின்னர் இந்த உத்தரவு மீளப்பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் ஆலோசகர் மற்றும் வியூக வகுப்பாளராக இருந்த ஜோன் ஆரோக்கியசாமிக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. மே 20 தமிழக அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்ததாகவும் குறிப்பாக அரசியல் விவகாரங்களுக்காக இவர்கள் முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக ஜோன் ஆரோக்கியசாமியும் மத்திய விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் நியமிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலால் இடைமறிக்கப்பட்ட கப்பல் தொடர்பில் பயணித்த கனேடியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தற்பொழுது துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட குளோபல் ஸ்மூத் கப்பல் தொடர் பங்கேற்பவர்களில் 12 கனேடியர்களும் அடங்கியிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இஸ்தான்புல்லை சென்றடையும் கனேடியர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க தூதரக அதிகாரிகள் அங்கு உடன் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லாவீவில் அமைந்துள்ள தமது தூதரக அதிகாரிகள் இந்த செயல்முறை முழுவதிலும் தீவிரமாக செயற்பட்டு வந்திருப்பதோடு உடனடி உதவிகளையும் வழங்க தயாராக காத்திருக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொதுமக்களின் உரிமைகளுக்கும் பாதுகாப்புக்கும் முழுமையான மரியாதை வழங்கப்படும் என்று கனடா எதிர்பார்ப்பதாக ஆனந்த் தன்னுடைய எக்ஸ் ஊடகத்தளத்தில் வெளியிட்ட பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய அரசாங்கம் அடுத்த மாதம் கனடா ஸ்ட்ராங் பாஸ் திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தவுள்ளது. இது வயார் வயல் பயணங்களுக்கும் அருங்காட்சியகங்கள் மற்றும் தேசிய பூங்காங்களுக்குமான நுழைவுக்கும் தள்ளுபடிகளை வழங்கும். ஜூன் 19 முதல் செப்டம்பர் 7 வரை இந்த பாஸ் கிடைக்கும் என்று கனேடிய பாரம்பரியத்துறை தெரிவித்துள்ளது. இது கனேடிய பூங்காக்கள் நிர்வகிக்கப்படுகின்ற அனைத்து இடங்களுக்கும் இலவச நுழைவையும் முகாம் அமைப்பதற்கான கட்டணங்களில் 25% தள்ளுபடியையும் வழங்கும். மேலும் இந்த பாஸ் மூலம் தங்கள் பெற்றோருடன் பயணிக்கும் 18 வயா ரயில் பயணங்களை இலவசமாக பெற முடியும் என்றும் மேலும் 18 முதல் 24 பயணிகளுக்கு பயணக்கட்ட

0: 50% கழிவும் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் பங்கேற்கும் மாகாண மற்றும் பிரதேச அளவிலான அருங்காட்சியகங்கள் மற்றும் கலைக்கூடங்கள் இதேபோன்ற தள்ளுபடிகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய அமெரிக்காவின் ஹொண்டுரஸ் கடற்கரையில் இடம்பெற்ற 2 தனித்தனியான துப்பாக்கி தாக்குதல்களில் 6 காவல்துறை அதிகாரிகள் உட்பட குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹொண்டுராஸ் வடக்கு பகுதியில் ட்ரில்லுஜோ நகராட்சியில் உள்ள பண்ணையில் முதல் தாக்குதல் நடைபெற்றது. அங்கு துப்பாக்கி ஏந்தியவர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அரச வழக்கறிஞர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் யூரி மோரோ தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக குறைந்து 10 தோட்ட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக தேசிய காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் குற்றப்புலனாய்வாளர்களின் தகவல்களின்படி மேலும் அங்கு அதிகமான உயிரிழப்புகள் சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் தேசிய காவல்துறையும் ஆயுதப்படைகளும் பதிலடி கொடுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரிக்க தடயவியல் நிபுணர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கொண்ட சிறப்பு விசாரணைக் குழுக்களையும் அதிகாரிகள் நியமித்திருக்கின்றனர். ஹொண்டுராஸ் நீண்டகாலமாக கும்பல் வன்முறை மற்றும் நாடு கடந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய குற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் உலக வங்கியின் தகவலின்படி 2011 100,000 பேருக்கு 83 கொலைகள் என்ற உச்சத்தை எட்டியதிலிருந்து கொலை வீதங்கள் அங்கு கணிசமாக குறைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் அமெரிக்க இராணுவம் தனது வான்படை கட்டமைப்பில் உள்ள ரிப்பர் ரக ஆளில்லா போர் விமானங்களின் எண்ணிக்கையில் சுமார் 20% இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய போர் சூழல் உருவானது முதல் இதுவரையில் அமெரிக்க படைகளினால் பயன்படுத்தப்பட்ட 24 மேற்பட்ட MQ-9 ரிப்பர் ரக ஆளில்லா விமானங்களை ஈரான் அளித்திருப்பதாக ப்ளூம்பர்க் ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த இழப்புகளின் மதிப்பு சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டது. இது போர் தொடங்குவதற்கு முன்னர் பென்டகன் வசம் இருந்த மொத்த ஆளில்லா வான்வழி வாகனங்களின் இருப்பில் கிட்டத்தட்ட 20%. இவற்றில் பெரும்பாலான ஆளில்லா விமானங்கள் பறந்து கொண்டிருந்த பொழுதே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஏனியவை அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களின் போது தரையிலேயே வைத்து அழிக்கப்பட்டன. சில ஆளில்லா விமானங்கள் தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் விபத்துகள் காரணமாகவும் இழக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க நாடாளுமன்ற அறிக்கையின்படி இந்த போரின் போது அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான குறைந்தது 42 விமானங்கள் சேதமடைந்ததாக அல்லது முற்றாக அழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தற்பொழுது நிலவும் கனமழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை திருப்பி விடப்பட்டுள்ளன. வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ள தமது வணிக கப்பல்களை திரும்பப் பெறுவதை உறுதி செய்த பின்னரே எரிபொருள் மாற்றுவதற்கு வேறு கப்பல்களை அங்கு அனுப்ப முடியும் என்று இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேல் இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் பயணித்த கப்பலில் பயணித்த கனேடியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தற்பொழுது துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பிப்ரவரி மாதம் முதல் மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவின் மதிப்புமிக்க MQ-9 ரீப ஆளில்லா விமானங்களில் சுமார் $1 பில்லியன் மதிப்பிலானவற்றை ஈரான் அளித்திருப்பதாக புதிய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5% இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. தொடர்ந்து நேர்கள் காற்றலையில் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். செந்தில்நாதனின் வரிகளில் உருவான பாடல் ஒலிபரப்பாகின்றது.

FM. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு

சுயமார்த்தம் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிகாலை ஒலிபரப்பு இறையோசை நிகழ்ச்சியை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது ஷாகுல் ஹமீத் பாடும் இஸ்லாமிய கீதம்.

0: ஐந்து மணி 34 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இறையோசை நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். விளம்பரங்களைத் தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் விடியல் கேட்கலாம்.
1: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் and Queen Street, Grand Empire Banquet and Convention Centerல் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்ட் எண்ட் ப்ளூ அவுட் சேல்.
2: Everything okay, no problem undichu nam
3: bar kalamu closing da adikira nadi
4: customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
6: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
9: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
10: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

போனாலும் உங்களுடைய முழு இதயத்தோடு போங்கள். இதயம் நமது சிந்தனை களம். உண்மையில் மனம், இதயம், ஆன்மா என்பது யாவுமே நமது மூளையும் அதன் சிந்தனையும் தான். அறிவுக்கு மீறிய ஓர் உணர்வு இருப்பதால் அதனை இதயம் என்கின்றோம். உண்மையில் சிந்தனை இல்லாது குருதியை அனுப்பிடும் ஒரு இயந்திரமே இதயம். அதனால் என்ன? அறிவு தாண்டிய ஓர் அற்புத உணர்வு. மனம், இதயம், இரக்க மனம், மனசாட்சி என்பது எல்லாமே இப்படித்தான். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்கின்றோம். நினைப்பது நம் சிந்தை. சரி, சொல்ல வருவது என்ன? நீங்கள் எங்கு போனாலும் முழு இதயத்தோடு போங்கள். அதாவது குழப்பம் வேண்டாம், சபலம் வேண்டாம், சலனம் வேண்டாம், அரைகுறை நம்பிக்கை வேண்டாம் என்பதாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். பாசமா, அது இதயம் முழுவதும் நிறையட்டும். அன்பா, அது இதயம் முழுவதும் எழட்டும். நட்பா, உறவா, இதயத்தில் பதியட்டும். திறந்த மனதோடு இருங்கள். தெளிவான சிந்தனையுடன் செல்லுங்கள். எதிலும் அச்சம் வேண்டாம். மனம் அலைபாய வேண்டாம். உறுதி உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும். குழப்பம் நீங்கட்டும். யாரையும் நம்பாமல் வாழ முடியாது. நம்பி கெட்டவர்களை விட நம்பாது கெட்டவர்களே உலகில் அதிகம் என்பதை நம்புங்கள். மனிதர்களை நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். உறவை, சுற்றத்தை, மனைவி, மக்களை நம்புங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும். அது உணர்வால் நிறைந்திருக்கட்டும். அன்பால் நிரம்பி வழியட்டும். அதில் அருள் சுரக்கட்டும். இரக்கம் பிறக்கட்டும். பாசமும் நேசமும் நிறைந்த இதயத்தோடு உலகை பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எங்கு போனாலும் உங்கள் முழு இதயத்தோடு போங்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16722 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066772
2: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 6°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 11°C. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். நாளை மற்றும் நாளை மறுதினம் முதல் திங்கட்கிழமை வரையில் சில இடங்களில் லேசான மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.

இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm. நேரம் காலை 6 மணி.

0: இனி உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 22 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து விளங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மறந்திருக்கும் இந்த காலை பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது முதல் 9 வரை நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய ஒப்பநிலை 15°C இருக்கும். தற்பொழுது ஒப்பநிலை 6°C. முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று மாலை வேளையில் வெப்பநிலை குறைவடைந்து 11°C இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: போதைப்பொருள் அபாயத்தை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான இளைஞர் மாநாடொன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் விகாரையை அண்மித்த வீதியில் வெள்ளநீர் நிரம்பியுள்ளதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எக்கட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து எடுத்து இராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனத்த மழை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தாலே தற்காலிக சான்றிதழை உடனே வழங்கவும் முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மிசிசாகா மற்றும் பிராம்டனில் இடம்பெறுகின்ற சிறு திருட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒன்டாரியோவின் பிலில் பிராந்திய காவல்துறை 65 பேரை கைது செய்து கிட்டத்தட்ட 550 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. பிப்ரவரியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளர் ரிச்சில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை கோரி 2 துப்பாக்கி கட்டுப்பாட்டு ஆதரவு குழுக்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளன. பெரும்பாலான கனேடியர்கள் திருமணப் பரிசாக பணத்தையே விரும்புகின்றார்கள் என்றும் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்கள் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் ரோயல் லிபேஜ் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட பேர்சன் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மார்ச் மாதத்தில் ஈரானின் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஆயுதத்தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் தலைவர் மோஸ்தபா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளைப்பீடம் சென்ட்காம், US ஆப்ரஹான் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவானது அராபிய கடலில் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதாகவும் ஈரானின் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான

0: home delivery. MapleGroceries.ca 905-417-6069.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

இனிய காலவேளையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது புத்தம் புது காலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போலந்துக்கு மேலதிகமாக 5000 அமெரிக்க படையினரை அனுப்புவதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் 4000 படையினரை போலந்துக்கு அனுப்பும் திட்டத்தை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ரத்து செய்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஸ்வீடனில் நடைபெறுகின்ற நேட்டோ வெளிவிகார அமைச்சர்கள் கூட்டத்துக்கு முன்பாக நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இந்த நடவடிக்கையை வரவேற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஐரோப்பா அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற தன்மை என்பது குறைய வேண்டும் என்ற நோக்கம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் போலந்து ஜனாதிபதி கேரோல் நோவ்ரோக்கியுடனான நெருங்கிய உறவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த 5000 படையினர் முன்பு திட்டமிடப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக அனுப்பப்பட இருந்த படையினரைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறாரா என்பது இன்னமும் உறுதிப்பட தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் ஒரு பகுதியாக ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க படை எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கத்தை வெள்ளை மாளிகை அண்மையில் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இப்பொழுது இந்த மேலதிக படை அனுப்புதல் தொடர்பான விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேட்டோ நட்பு நாடுகள் பாதுகாப்பு செலவில் அதிக பங்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு சில நேட்டோ நாடுகள் அளித்த பதிலில் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்திருப்பதாக ரூபியோ குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மாத ஆரம்பத்தில் ஈரான் விவகாரத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்த 5000 அமெரிக்க படையினரை திரும்பப் பெறுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது போலந்துக்கு இந்த படைகள் அனுப்பப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கிருந்து அழைக்கப்படுகின்ற படையினர்தான் இங்கே அனுப்பப்பட போகின்றார்களா என்ற கேள்விக்கும் இதுவரையில் பதில் இல்லை என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதே நேரத்தில் போலந்தில் அமெரிக்காவினுடைய வலுவான இராணுவ இருப்பு தொடரும் என்று அமெரிக்க பாதுகாப்புச் செயலாளர் பீட் ஹெத்தர்ஸ் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா. 101.3 FM.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. போதைப்பொருள் அபாயத்தை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான இளைஞர் மாநாடொன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் விகாரையை அண்மித்த வீதியில் வெள்ளநீர் நிரம்பியுள்ளதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எக்கட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து எடுத்து இராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனத்த மழை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தாலே தற்காலிக சான்றிதழை உடனே வழங்கவும் முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மிசிசாகா மற்றும் பிராம்டனில் இடம்பெறுகின்ற சிறு திருட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒன்டாரியோவின் பிலில் பிராந்திய காவல்துறை 65 பேரை கைது செய்து கிட்டத்தட்ட 550 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. பிப்ரவரியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச்சில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை கோரி 2 துப்பாக்கி கட்டுப்பாட்டு ஆதரவு குழுக்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளன. பெரும்பாலான கனேடியர்கள் திருமணப் பரிசாக பணத்தையே விரும்புகின்றார்கள் என்றும் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்கள் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் ரோயல் லிபேஜ் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட பேர்சன் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மார்ச் மாதத்தில் ஈரானின் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஆயுதத்தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் தலைவர் மொஸ்தபா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பீடம் சென்ட்காம், US ஆப்ரஹான் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவானது அராபிய கடலில் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதாகவும் ஈரானின் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேற்றைய தினம் இரவு அல்பர்ட்டா மாகாண முதல்வர் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். அது பலரது கவனத்தை ஈர்த்த உரையாக அமைந்திருக்கின்றது. அல்பர்ட்டா மாகாணத்தில் அக்டோபர் 19 நடைபெறுகின்ற கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் கனடாவில் தொடர்வதா அல்லது பிரிவதற்கான சட்ட நடைமுறையை தொடங்குவதா என்ற கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் தொலைக்காட்சி உரையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிவினை குறித்து உடனடி வாக்கெடுப்பு அல்லாமல் அதற்கான சட்ட நடைமுறையை ஆரம்பிக்க வேண்டுமா என்பதையே இந்த கேள்வி தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த இடம்பெற இருக்கின்ற கருத்து கணிப்பில் இவ்வாறான ஒரு கேள்வி சேர்க்கப்பட வேண்டுமா என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார்.
2: That is why I'm announcing today that I will be requesting our government add an additional question to the October 19th referendum vote announced previously. The additional question will be, should Alberta remain a province of Canada? Or should the government of Alberta commence the legal process required under the Canadian Constitution to hold a binding provincial referendum on whether or not Alberta should separate from Canada? Because this proposed referendum question does not directly trigger separation, but if successful, would ask Alberta's government to commence the legal process necessary to hold a binding referendum on the matter, the recent court ruling would not be applicable, and the referendum question I outlined could proceed. This question will also ensure the 700,000 signatories to both the Forever Canada petition and the Stay Free Alberta petition are respected and the will of Albertans is heard. Kicking the can down the road only prolongs a very emotional and important debate, and muzzling the voices of hundreds of thousands of Albertans wanting to be heard is unjustifiable in a free and democratic society. It's time to have a vote, understand the will of Albertans on this subject, and move on.
1: இதேவேளை தாம் கனடாவில் தொடர்வதற்கே ஆதரவளிப்பதாகவும் வலுவான அல்பர்ட்டா ஒன்றுபட்ட கனடாவுக்குள் இருக்க வேண்டும் என்பதே தனது அரசின் நிலைப்பாடு என்றும் டேனியல் ஸ்மித் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 6°C, சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 11°C. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 6:45.
0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: கனடா சாய இல்லத்தின் 30th ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் May 22 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 4-1-5-6-8-1-2-2-1. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி May 23 சனிக்கிழமை மாலை 6 இலக்கம் 131 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 6-4-7-6-1-2-8-2-8-5. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு May 24 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 4-1-6-5-7-0-5-2-6-1.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: FM 101.3 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7 நேர்கள் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அத்தோடு எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எமது இணையதள முகவரியில் எந்த நேரமும் கேட்கலாம். CMR.FM என்பது எமது இணையதள முகவரி.

0: நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக இலங்கையின் பொது மற்றும் தனியார் துறைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான ரூபாவின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதனால் இறக்குமதியாளர்களும் சுகாதாரத்துறையினரும் பாரிய சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு குறைவாக இருந்த முன்பதிவு செய்யப்பட்ட மருந்து தூதிகளை விடுவிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இப்பொழுது திட்டமிட்டதை விட அதிகளவு ரூபாய் பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய மருந்து இருப்புகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான செலவு மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள மருந்தகங்களில் ஏற்கனவே சில வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை இப்படியே தொடருமானால் கடந்த 2022 நாடு எதிர்கொண்ட கடுமையான மருந்து தட்டுப்பாட்டோடு கூடிய சுகாதார நெருக்கடியை இலங்கை மீண்டும் சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் கான்ஸ்டபிள் சாரதிகள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி June 1 வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. March 2026 இடப்பட்ட 24/82 எண் கொண்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு விண்ணப்பங்கள் பிரத்யேகமாக இணையவழி மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப இறுதி திகதி May 8 அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் May 15 இடப்பட்ட 24/89 என்ற எண் கொண்ட புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி இந்த கால எல்லை தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இணையவழி மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் சிரமங்களை எதிர்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்வதற்காக காவல்துறை பயிற்சி ஆட்சேர்ப்பு பிரிவை தொலைபேசி எண்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தவறியமையே ரூபாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ரூபா கட்டுப்பாடின்றி வீழ்ச்சியடைவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் இன்று நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றினார். அம்பாறை மாவட்ட மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள், டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் முதலான பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடினார். அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தலைமையில் அம்பாறை மாவட்ட சேலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் June 18 மாநிலங்களவை தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. சிவி சண்முகம் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள இடத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் June 1 ஆரம்பமாகும். வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் June 8 மற்றும் 9 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி நிர்வாகத்தை விரைவுபடுத்தவும் நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக முடிக்கும்படியும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் உட்பட அனைத்து துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இதில் எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை எதிர்கொள்ள வேண்டிய துறைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் மேற்காசிய மோதல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் கோப்புகளை தாமதமின்றி விரைவாக முடிக்க வேண்டுமென்றும், நிலுவைப் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டுமென்றும், தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தி இருக்கின்றார். கடந்த 2014 முதல் ஆட்சியில் இருந்து வருகின்ற நிலையில் கடந்த காலத்தை பார்க்காமல் முன்னோக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் புதிதாக 8,000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தால் தற்காலிக சான்றிதழ் உடனே வழங்கப்படும் என்றும், முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். தேசிய சுகாதார குழும கலந்தாய்வுக் கூட்டத்தில் நேற்று மாநில அளவிலான இணை இயக்குநர் சுகாதார நலப்பணிகள் ஆய்வுக் கூட்டம் மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜே. அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அதிகளவில் பயன்பெறும் வகையில் தரமான மருந்து சேவைகளை வழங்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளுக்கு வரும் பொதுமக்களை உரிய மரியாதையுடன் அணுகி தேவையான சேவைகளை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக 8,000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சேவைகளை உடனே வழங்க தயாராக இருக்கின்றது. உங்கள் வாகனத்திற்கு தேவையான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீஸ், சஸ்பென்ஷன் என்று அத்தனை சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு உங்கள் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய பரிசோதனைகளையும் நீங்கள் அங்கேயே செய்து கொள்ளலாம். புதிய டயர்கள் தேவைப்படுபவர்களுக்கு அதிகாரப்பூர்வ மிச்சலின் டயர் டீலராக விளங்கக்கூடிய மை மெக்கானிக் உதவி செய்ய காத்திருக்கின்றது. சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் அவர்கள் உத்தரவாதப்படுத்தி தருகின்றார்கள். தற்பொழுது $200 வரையில் ரிபேட்டையும் சலுகைகளாக வழங்குகின்றார்கள். இது குறுகிய காலத்துக்கு மட்டுமே என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் வாகனத்தின் பாடி ஒர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளுக்கும் நாடுங்கள். இன்சூரன்ஸ் நிறுவனங்களோடு நேரடியாக இணைந்து உங்களுக்கான திருத்த வேலைகளை மிக எளிமையாகவும் விரைவாகவும் முடித்து தருகின்றார்கள். இரண்டு இடங்களில் சேவை செய்கின்றது. மை மெக்கானிக், 4530 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம், 905-946-1000, 1095 எல்ஸ்மே ரோட்ஸ் காப்ரோ, 416-757-1000. அல்லது ஆன்லைனில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் மேற்கொள்ளலாம். மை மெக்கானிக் auto.ca என்ற இணையதளத்துக்கு சென்று விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின், இலக்கம் 100, நெக்ஸஸ் அவென்யூ, கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். வார இறுதி நாட்களில் CMR ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
11: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
12: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் பாதுகாப்பு எல்லை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கனடாவினுடைய பாதுகாப்பு குறித்த கரிசனையை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கடினமான பாதுகாப்பு முடிவுகளையும் செலவு குறைப்புகளையும் கனடா எடுக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது. அண்மையில் கூட அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கனடா கூறிய பொழுதிலும், குறிப்பாக இந்த இராணுவ நலன்கள் சார்ந்து கனடா அமெரிக்காவோடு சேர்ந்து செயற்படவில்லை என்ற கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கருத்து அமெரிக்க பாதுகாப்புத்துறையினுடைய கொள்கை துணை செயலாளர் எப்ரிட்ஜ் கால்பி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்புக்கு பிறகு வந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா கனடா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான பெர்மனன்ட் ஜாயின்ட் போர்டு ஆன் டிஃபென்ஸ் அமைப்பினுடைய செயற்பாடுகளை மீளாய்வு செய்ய தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்த விடயம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. 1940 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இரண்டு நாடுகளுக்குமான பாதுகாப்பு ஆலோசனையினுடைய ஒரு தளமாக செயற்பட்டு வருகின்றது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் இந்த நடவடிக்கையை மிகைப்படுத்த தேவையில்லை என்றும் இதற்கான அவசியம் இப்போது இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நோர் ஆக்ட் போன்ற கூட்டு இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக அமெரிக்கா கனடா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குவிக் க்ளோசிங் வேண்டுமா? உடனே அடையுங்கள் ஜே பரமநாதன். உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்குகின்ற $130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன். 416-700-2222 ஜே பரமநாதன். அல்லது அவருடைய இணையதளத்துக்கு சென்றும் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். jay.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். போதைப்பொருள் அபாயத்தை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான இளைஞர் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் விகாரையை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நிரம்பியுள்ளதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எக்கட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து எடுத்து ராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனத்த மழை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தாலே தற்காலிக சான்றிதழை உடனே வழங்கவும் முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மிசிசாகா மற்றும் பிராம்டனில் இடம்பெறுகின்ற சிறு திருட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒன்டாரியோவின் பிலில் பிராந்திய காவல்துறை 65 பேரை கைது செய்து கிட்டத்தட்ட 550 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. பிப்ரவரியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளர் ரிச்சில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை கோரி 2 துப்பாக்கி கட்டுப்பாட்டு ஆதரவு குழுக்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளன. பெரும்பாலான கனேடியர்கள் திருமண பரிசாக பணத்தையே விரும்புகின்றார்கள் என்றும் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்கள் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் ரோயல் லிபேஜ் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட பேர்சன் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மார்ச் மாதத்தில் ஈரானின் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஆயுதத்தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் தலைவர் மோஸ்தபா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளைப்பீடம் சென்ட்காம், US ஆப்ரஹான் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவானது அராபிய கடலில் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதாகவும் ஈரானின் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 9 செல்சியஸ். முகில் கூட்டத்தோடு சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 15 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 11 செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்து இன்றைய நாள் முழுக்க காணப்படும்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு, அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
3: உலகளாவிய ரீதியில் எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக இந்தியா தனது மசகு எண்ணெய் இறக்குமதி ஆதாரங்களை தற்பொழுது மாற்றி அமைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் வெனிசுலா இந்தியாவினுடைய 3வது பெரிய எண்ணெய் வழங்குநராக மாறியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஈரானை சுற்றியிருக்கின்ற போர்ச்சூழல் மற்றும் ஹோமோஸ் நீரினை மூடியிருப்பதன் காரணமாக மத்திய கிழக்கு விநியோகங்கள் குறைந்திருப்பதன் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல இருப்பதாகவும், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு குறித்த பேச்சுவார்த்தையை அவர் தொடர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வெனிசுலாவின் இடைக்கால தலைவர் டேசி ரோட்ரிகஸ் அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெனிசுலாவின் பெரும் எண்ணெய் கையிருப்புக்கு இப்பொழுது நீண்டகால தடைகள் மற்றும் உற்பத்தி சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என்ற நிலையில் தற்பொழுது அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் உலக எண்ணெய் விநியோகத்தை மறுசீரமைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்ற நிலையில் இது ஒரு முதல் கட்டமாக பார்க்கப்படக்கூடிய நடவடிக்கையாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு எண்ணெய் என்பது தேவையாக இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்தியா ஏனைய வழிகளை கையாளுகின்றது. ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்கா இடையிலான முறுகல் நிலையை சாதகமாக பயன்படுத்திய இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கூடுதலான எண்ணெயை கொள்வனவு செய்திருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது இந்த விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் காரணமாக இந்த நடவடிக்கையை அமெரிக்காவோடு சேர்ந்து அது எடுக்கின்றது. இது சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது வெனிசுலா 3வது இடத்தை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்தியாவினுடைய எண்ணெய் கொள்முதல் அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களினால் அதிகம் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள் பிரதி
3: செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 36 01 55 416 268 01 55 Last minute lab. Closing day the Bradis Jellathuk Dang Chan Chellamilla Dad Silvam Chari Chari Brampton Visisagavall Makkalukku Scarborough Aisha Silk Meendum Tharam West End Blowout Sale May 22 23 moon to Tinangal Anitum 30 Vidam Mudal 75 Vida Thallupadi Vilayil Kanjipuram Saris Party Saris Lehengas Jewelry 30 Vidam Mudal 75 Vida Thallupadiil Highway 427 Karahil The Go Road and Queen Street Grand Empire Banquet and Convention Centeril Peruntukai Pudhiya Varavugal Threesaram $10 Preeti Echo Plus $150 West End Blowout Sale சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம் கால் 647-887-9358
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா
3: ஆம் அதுதான் The Law Office of Melanie David
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்
3: வாகன விபத்து கோரிக்கைகள் ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David
4: 416-271-5992
3: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
1: மார்க்க மக்களே தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 905-667-7200
5: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 8 மணிக்கு நேர்கள் கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம் வரதா சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஐஷா சில்க் நடத்துகின்ற பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் மீண்டும் பிராம்டன் மாநகரில் நடைபெறுகின்றது இன்று நாளை மறுதினம் என்று மே 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடைபெறுகின்றது ஹைவே 427 அருகில் த கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பில் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இந்த சேல் இவெண்ட் நடைபெறுகின்றது இரக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் நீங்கள் சென்று பாரம்பரியமிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் மனதை மயக்கும் லேட்டஸ்ட் டிசைன் பார்ட்டி சேலைகள் கலைநயம் மிக்க லெஹெங்காஸ்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குவிந்து கிடக்கின்ற ஆடைகளை நீங்கள் அள்ளிச் செல்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 30% முதல் 75% வரை தள்ளுபடி விலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மிசிசாகா ஓன் வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரோ பகுதி மக்களே தரமான பட்டுச் சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னெப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையில் அள்ளிச் செல்வதற்கு இது சரியான தருணம் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன இந்த மலிவு விற்பனை ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் ஃபின்ச் ஐஷா சில்க் நிறுவனத்திலும் இடம்பெறுகின்றது என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் ஐஷா சில்க் நிறுவனத்தினர் தொடர்புகளுக்கு 416-298-6116 416-298-6116

கேஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 9°C. சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 11°C. இன்று நாள் முழுக்க சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். நேரம் காலை 8 மணி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் பிரிவினையும் குறித்த தனது பொது வாக்கெடுப்பு கேள்வி தொடர்பாக இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார். தொலைக்காட்சியில் நேற்றிரவு ஆற்றிய உரையில் பிரிவினை குறித்து அக்டோபர் 19 அன்று நடைபெறும் பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஸ்மித் அறிவித்திருந்தார். இருப்பினும் அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமா என்பது குறித்து அவர்கள் நேரடியாக வாக்களிக்க மாட்டார்கள் என கூறப்படுகின்றது. பிரிவினைக்கான பொது வாக்கெடுப்பை வலுக்கட்டாயமாக நடத்த முயற்சிப்பதற்காக கையெழுத்துக்களை ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா என்ற குழுவின் வழக்கறிஞர் ஜெஃப் ராத் இந்த நடவடிக்கையை சுதந்திரம் கோருபவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கனேடிய வங்கிகள் அடுத்த வாரம் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க தயாராகி வருகின்ற நிலையில் சவாலான செயற்பாட்டுச் சூழல் மற்றும் குறைந்து வரும் கடன் வளர்ச்சி இருந்த போதிலும் ஆண்டுக்காண்டு ஆதாயங்கள் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். சாத்தியமான தடைகள் இருந்த போதிலும் கனேடிய வங்கிகள் இன்னமும் வரலாற்றுக்கு நிகரான உயர் மதிப்பீடுகளை காண்கின்றன என்றும், மேலும் இந்த காலாண்டிலும் இந்த போக்கு தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜெஃப்ரீஸ் ஆய்வாளர் ஜோன் ஜாக்கன் தெரிவித்தார். ஆனால் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் உறுதியளிக்கப்பட்ட வலுவான தன்மையை எந்தவொரு நிச்சயமற்ற தன்மையும் குலைக்கக்கூடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். முடிவுகள் வலுவாக இருக்க வேண்டுமென்றாலும் தற்போதைய நிலைகளை ஆதரிக்கும் நிர்வாகத்தின் கருத்துக்களின் உறுதியை பொறுத்தே பல விடயங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மர்மமான பின்னணியை கொண்ட இளவரசர் ரூபர்ட்டின் ஓவியம் ஒன்று ஏலத்தில் 217,250 விற்கப்பட்டுள்ளது. 361 ஆண்டுகள் பழமையான இந்த உருவப்படம் ஒரு காலத்தில் மூடப்பட்ட ஹட்சன் பே கோ நிறுவனத்துக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த நிறுவனம் தனது 4,400 கலைப்படைப்புகளையும் கலைப்பொருட்களையும் விற்பனை செய்வதற்காக ஹெஃபெல் ஃபைன் ஆர்ட் ஆக்ஷன் ஹவுஸுக்கு அவற்றை ஒப்படைத்திருக்கின்றது. அதன் வாழ்நாளில் பெரும் பகுதிக்கு ஹட்சன் பே இளவரசர் ரூபர்ட்டின் இந்த உருவப்படத்தை கொடுத்திருந்தது. ஃப்ளமிஷ் உருவப்பட ஓவியரான ஆந்தனி வேன் டைக்கினால் இந்த படம் வரையப்பட்டதாக நம்பப்படுகின்றது. ஆனால் கடந்த நவம்பரில் இந்த ஓவியத்தை விற்க ஹெஃபெல் தயாரான போது இவ்வளவு நேர்த்தியாக தோற்றமளிக்கும் ஒரு படைப்பை எவ்வாறு வேண்டேக்கின் ஸ்டூடியோ உதவியாளர்களின் படைப்பாக கருத முடியும் என்று அது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்து அமெரிக்கா தனது புதிய மற்றும் மிகப்பெரிய தூதரக மையத்தை திறந்திருக்கின்ற நிலையில் ஆர்டிக் தீவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிக செல்வாக்கை செலுத்த முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டென்மார்க்கின் அரை சுயாட்சி பகுதியான கிரீன்லாண்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் டொனால்ட் ட்ரம்ப்பின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் உட்பட பல முக்கிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த தூதரக திறப்பு விழா அழைப்பை முற்றிலுமாக புறக்கணித்தனர். தாங்கள் கொள்கை ரீதியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும், ஆனால் இந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் என்றும் கிரீன்லாந்து பிரதமர் உட்பட பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய தூதரகத்துக்கு வெளியே இன்று திரண்ட நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிரீன்லாந்தின் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கொடிகளை ஏந்தியவாறு அமெரிக்காவே இதை நிறுத்து, இல்லையென்றால் இல்லைத்தான் என்றும், மற்றும் கிரீன்லாந்து மக்களுக்கே சொந்தம் என்றும் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். முன்னதாக கிரீன்லாந்தை எவ்வாறாவது கைப்பற்றுவது என்றும், தேவைப்பட்டால் அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துவது குறித்தும் ட்ரம்ப் பரிசீலித்து வந்ததாக வெள்ளை மாளிகை கடந்த ஜனவரியில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தி நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியானா கல்லூரி இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 3/4 மேற்பட்டோர் இப்பொழுது இஸ்ரேலுக்கான இராணுவ உதவியை எதிர்ப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு 45% பதிவானதை விட ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் தங்கள் கட்சி இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவாக இருந்து வருவதாக ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 50% நம்புவதையும் இந்த கணக்கெடுப்பு கண்டறிந்திருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பின்படி ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் 95% பேர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட அமெரிக்க ஆதரவு போரை எதிர்க்கின்றனர். இது அமெரிக்காவின் அணுகுமுறை மீது கட்சிக்குள் வளர்ந்து வரும் அதிருப்தியை எடுத்துக்காட்டியுள்ளது. அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று முதலீட்டாளர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் இன்று ஆசிய பங்கு சந்தைகள் உயர்ந்தன. அதே நேரத்தில் அமெரிக்க டாலர் 6 வார கால உச்சநிலைக்கு அருகில் நிலை பெற்றிருந்ததாகவும் மற்றும் எண்ணெய் விலைகள் கடுமையான ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு முக்கிய பாதையாக விளங்கும் ஹோமுஸ் நீரிணை கிட்டத்தட்ட மூடப்படும் நிலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவலையாக உள்ளது. இது எண்ணெய் விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியிருப்பதோடு பணவீக்க கவலைகள் காரணமாக உலகளாவிய வட்டி வீத கண்ணோட்டத்தையும் மாற்றியமைத்திருக்கின்றது. அகமதாபாத் நரேந்திரமோடி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் 89 ஓட்டங்களால் இலகுவான வெற்றியை பெற்றது. தனது இறுதி லீக் போட்டியில் தோல்வியடைந்த முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரும் ஏமாற்றத்தோடு இந்த வருட IPL அத்தியாயத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்பிடித்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 229 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துருப்பிடித்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 13.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 140 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. இதே நேரத்தில் இன்று காலை 10 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் இடையிலான போட்டி நடைபெறவிருக்கின்றது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வசந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் வாகனத்தை பராமரிக்க மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் உங்கள் வாகனத்துக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீஸ், சஸ்பென்ஷன் போன்றவற்றை சரி செய்து கொள்ளவும் முழுமையான வாகன பரிசோதனைகளுக்கும் அழையுங்கள். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் இப்பொழுது புதிய டயர்கள் தேவைப்படுவோர்களுக்கு அதிகாரப்பூர்வ மிச்சலின் டயர் டீலராகவும் விளங்குகின்றார்கள். சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதத்தோடு பெற்றுத் தருகின்றார்கள். தற்பொழுது $200 வரையிலும் ரிபேட் சலுகைகளையும் வழங்குகின்றார்கள். இது குறுகிய காலத்துக்கு மட்டுமே என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் வாகனத்தின் பாடிவொர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளையும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு மேற்கொண்டு தருகின்றார்கள். மிக எளிமையாகவும் விரைவாகவும் இந்த திருத்த வேலைகளை செய்து முடிக்க மை மெக்கானிக்கை நாடுங்கள். 4530 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம், 905-946-1000 அல்லது 1095 எல்ஸ்மேர் ரோட் ஸ்காப்ரோ 416-757-1000 அல்லது ஆன்லைனில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். மை மெக்கானிக் ஓட்டோ .ca என்பது அவர்களுடைய இணையதளம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் மெகா சேல்
7: டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்கார்ப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
9: உங்களுக்கு வலது வீட்டு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
11: 905-270-8800 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental, Brampton, Mississauga வாழ் மக்களுக்கு Scarborough Aisha Silk மீண்டும் தரும் West End Blowout Sale. மே 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் The Go Road and Queen Street, Grand Empire Banquet and Convention Centerல் பெருந்தொகை புதிய வரவுகள். $3 10 Preeti Echo Plus $150. West End Blow.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று ஈரான் விவகாரம் மற்றும் அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்கா ஜெர்மனியில் இருந்து 5000 நேட்டோ துருப்புக்களை தாங்கள் பின்வாங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது போலண்டுக்கு தாங்கள் 5000 படையினரை அனுப்ப இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் இன்று மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க செய்திகளாக இருக்கின்றன. ஈரான் தன்னுடைய செறிவூட்டிய யுரேனியத்தை தாங்களே வைத்திருப்பதாக தெரிவிப்பதற்கு

0: உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. வேறு நாடுகளுக்கு அதனை அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயங்களினூடாக ஈரான் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்ற கேள்வி உலக மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உலகில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இன்றைய தினம் கூட குறிப்பாக பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எண்ணெய் விலை குறித்த கரிசனை தான் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது தன்னகத்தை வெனிசுலாவை வைத்து கொண்டு ஒரு எண்ணெய் வர்த்தகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு அமெரிக்கா முயன்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் என்பது எப்பொழுது நிறைவு வரும், அப்பொழுதுதான் உலகில் பொருளாதாரம் என்பது ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த நிலைக்கான சந்தர்ப்பம் என்பது மிக அருகிச் செல்லுகின்ற வாய்ப்பாகவே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் உலக நாடுகள் ஏற்கனவே இந்த பொருளாதாரத்திலிருந்து தங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த நாடுகள் கூட தற்பொழுது பல்வேறு இன்னல்களை தாங்கள் சுமந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா இப்பொழுது எரிபொருள் கட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு நகர்வாகத்தான் அமெரிக்காவோடு இணைந்து வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு இந்தியா சென்றிருப்பதை பார்க்கின்றோம். இதுபோன்று பல நாடுகள் இவ்வாறான பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஐரோப்பாவிலிருந்து தன்னுடைய செல்வாக்கை குறைத்துக் கொள்ள முற்படுகின்ற அமெரிக்கா திடீரென போலந்துக்கு 5,000 துருப்பினரை அனுப்ப முயற்சிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: நிச்சயமாக, அதாவது வந்து தான் விரும்பிய செயற்பாட்டின் கீழ் உலகை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தெளிவாக ஈடுபட்டிருக்கின்றது. அதனுடைய போக்கு என்பது கேள்விக்குறியாக்கப்படும் என்பதை அது எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் தற்பொழுதைய அந்த உலகளாவிய ரீதியில் கருத்து பகிர்கின்ற நாடுகளின் கருத்துக்களாகவோ அல்லது எதிர்வினைகளாகவோ மாறி வருகின்றது. மறுபக்கமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, அவர்கள் அதாவது வந்து 80 ஆண்டுகளாக பல இடங்களிலும் தங்களுடைய துருப்புக்களையும் படைமுகங்களையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த நாடுகள் கூட ஒரு மனோநிலையில், அதாவது வந்து ஆதிக்க, அதாவது வந்து தாங்கள் ஆள்கின்றோம் என்கிற மனோநிலையில் அல்லது அதற்கு தேவையில்லாத இடங்களில் அவ்வாறு வைத்திருத்தல் என்பது வளமையான நடவடிக்கையாக 80 ஆண்டுகள் தொடர்கின்ற நடவடிக்கையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் இத்தாலி எடுத்தால் என்ன, ஜெர்மனி எடுத்தால் என்ன, மேலும் பல ஐரோப்பிய நாடுகளை எடுத்தால் என்ன, ஆப்பிரிக்காவில் சில நாடுகள், அதே போல இங்கால் தென்கொரியாவோ அல்லது ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த போலண்டில் இருந்து 4,000 துருப்புக்களை தாங்கள் விலத்த இருந்ததாக அறிவித்திருந்த ஒரு கட்டத்தில் மீண்டும் அங்கே 5,000 துருப்புக்களை அனுப்புவது என்பது ரஷ்யாவிற்கு ஒரு இடரை கொடுப்பதற்காக அல்லது நெருக்கடியை கொடுப்பதற்காக. இப்பொழுது உண்மையான தன்மை என்னவென்று சொன்னால், இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டது, உக்ரைனின் போர் ஆரம்பிப்பதற்கு அல்லது அது வெற்றி பெறுவதற்கான காரணகர்த்தாவாக அல்லது இன்று வரை தங்கி நிலைப்பதற்கான காரணகர்த்தாவாக இருப்பவை நேட்டோவும் அமெரிக்காவும். அமெரிக்கா ஆரம்பித்த போர் நேட்டோ அதில் பங்கு கொண்டது. அதே நிலையில் உக்ரைன் தான் நடுநிலையாக நிற்பேன், எந்த ஒரு நிலையும் எடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை வழங்குமாக இருந்தால் ரஷ்ய போர், உக்ரைன் போர் என்பது தணிவுக்கு வரும். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் தங்களுடைய எல்லையில் அமெரிக்க படைகளோ நேட்டோ படைகளோ இருப்பது தங்களுக்கு ஒரு தங்கு தடை அல்லது தங்களுக்கு ஆத்திரமூட்டும், சினமூட்டும் அல்லது அபாயம் தரும் நடவடிக்கை என்பதை அது ஆணித்தரமாக கூறி வருகின்றது. இந்த நிலையில் இப்பொழுது போலாந்தின் பக்கம் இவ்வாறான ஒரு அழுத்தம் அல்லது மேலதிக துருப்புகள் அனுப்பப்படுகின்ற பொழுது உக்ரைன் போரரங்கு தளர்த்தப்படக்கூடிய எல்லையை அடையலாம். அதாவது வந்து உக்ரைன் வந்து அமெரிக்கா கைவிடுமா இருந்தால், நேட்டோ கைவிடுமாக இருந்தால் உக்ரைன் வந்து சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற அளவிற்கான நிலைமை அங்கே ஏற்படும் என்றால் இவர்களுடைய பொருளாதார ஊட்டம், ஆயுத ஊட்டங்களின் ஊடாகத்தான் அந்த போர் தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. தற்பொழுது அவர்கள் உள்ளூரில் உற்பத்தியை ஆரம்பித்தால் கூட, ஆயுத உற்பத்திகளை, இந்த போரின் தொடர்ச்சிக்கான காரணம் இவர்களுடைய தார்மீக ஆதரவாக கூட இருக்கலாம். இந்த நிலையில் இவ்வாறான நெருக்குதலை கொடுத்து ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் மற்றும் இயற்கை வாயு விநியோகம் போன்றவற்றில் மேலும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதன் மூலம் அல்லது ரஷ்யா மேற்கொள்ளும் சட்டவிரோத இந்த எண்ணெய் விரோத விநியோகம் போன்றவற்றை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் தன்னிடம் உள்ள எண்ணெய்களை இப்பொழுது வெனிசுலா இருக்கட்டும் அல்லது தான் விரும்பிய இடங்களில் இருந்து எண்ணெய் பரிமாற்றங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. இதனை குறுங்கள்
0: இதில் மிக முக்கியமாக இன்றைய தினத்தை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஹோமூஸ் நீரினுடைய முடக்கம் என்பது ஓரளவுக்கு சாத்தியமற்று போயக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது. பலரும் அந்த ஹோமூஸ் நீரினுடைய போக்குவரத்து என்பது வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் முற்றுமுழுதாகவே அது தடைபடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இன்று பங்குச்சந்தைகளினுடைய நிலை கூட அதைத்தான் பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது. எண்ணெய் விலைகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மாற்று வழிகளை கையாளக்கூடிய நிலையில் உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போருக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானுடைய உச்சத்தலைவர் அயத்தொல்லா முஸ்தபா அவர்கள் இப்பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது தங்களுடைய நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்?
1: இல்லை, நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை ஏற்று பயணிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அமெரிக்கா இந்த போரை திரிந்து செல்வதற்கு இஸ்ரேலினுடைய அதி உந்துதல் பண பரிமாற்றம் அல்லது லொபியிங், அமெரிக்க அரசியல்வாதிகளிடையே அவர்கள் மேற்கொள்ளும் அந்த லொபியிங் என்பது தற்பொழுது அவர்களுக்கு ஒரு இலகு தன்மையை அடைந்திருக்கின்றது. ஏனென்றால் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய மருகன் ஒரு அதி பணக்கார யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர், இவ்வாறான லொபியிங் வேலைகளை ஏற்கனவே செய்து வருகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்லது இஸ்ரேலுக்காக செயலாற்றுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர். இரண்டாவதாக, தன்னை ஒரு கடவுளாக அல்லது தான் நினைத்ததை செய்வதாக இருக்கின்ற மனநிலையை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார் என்பதை அமெரிக்காவின் உளவியல் நிபுணர்களே வேறொரு அதாவது மனநிலை ஆராயப்பட வேண்டியவர் என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் இந்த போர் என்பது ஒரு வலிந்து பொய்கள் மூலம் திணிக்கப்பட்ட போராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள பின்புலம் என்பது இப்பொழுது $39 trillion தங்களுக்குரிய கடனாக வைத்திருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்தில் வருடாந்தம் 5% வட்டி வீதமாக பார்த்தால் கூட வருடாந்தம் $2 trillion வட்டிக்காக மட்டும் செலுத்தப்பட வேண்டிய தொகையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வருடாந்த வரவு செலவு திட்டமோ $4 trillion என்று இருக்கின்ற பொழுது அதன் அரைவாசி இவ்வாறு வட்டிக்கு செல்லுமாக இருந்தால் அவர்களால் ஈடுபிடிக்க முடியாது. எனவே பணத்தை தொடர்ந்து அச்சிடுதல் அல்லது இவ்வாறான வருவாய்களை பெருப்பித்தல் மூலம்தான் அவர்களால் நின்று நிலைப்பிடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக வேறு விதமாக அவர்களால் முடியாது. அதைவிட தங்களுடைய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தையே 90,000 million இருந்து அதனை 1.4 trillion 600 million உயர்த்தி 1.4 trillion ஆக்கிவிட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்குள்ள தெரிவு என்பது இந்த போர் தொடர வேண்டும் அல்லது இந்த போர் மூலம் உலக நெருக்கடி ஏற்பட வேண்டும், அந்த உலக நெருக்கடி மூலம் பொருட்களின் விலை ஏற்றம் வர வேண்டும், அதன் மூலம் தங்களுடைய பணப்பரிமாறல் என்பது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தால்தான் அவர்களால் முடியும். அதனைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஈரான் தன்னுடைய அதாவது வந்து வீழ்ச்சியில் இருந்து அல்லது தான் தாக்கப்பட்டதில் இருந்து மீண்டு வருகின்ற தன்மையை விரைவாக பெற்று வருகின்றது. அது ஆயுதங்கள் தயாரிப்பாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய கருத்து பரிமாறல்கள், குறிப்பாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க போவதில்லை என்பது இந்த போர் அமெரிக்கா நிச்சயமாக அப்பொழுது என்ன செய்ய போகின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புவதாக அமைகின்றது. இதே நேரம் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த அமெரிக்காவின் போர் என்பது அல்லது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய நலனுக்காக இவ்வாறான போர்களை செய்கின்றன என்று 1964 இருந்த எல்லைகளுக்கு இஸ்ரேல் மீண்டும் செல்லுமா என்றால் இல்லை, அது வியாபித்து செல்கின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த உலகை பொறுத்தவரையில் அவர்களின் முதலாய நிலையாக இருப்பது தங்களுடைய எரிபொருள் தேவையை நிறைவேற்றுவது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட உதாரணம் இவ்வாறு இந்திய அசைகின்றது என்று. இந்தியாவை போலத்தான் சீனா கூட நிச்சயமாக தனக்கு தேவையான அனுகூலங்களை வேறு இடங்களில் இருந்து பெறக்கூடிய நிலையில் தன்னுடைய அதாவது எரிபொருள் தேவைகளை எவ்வாறு பெறுவது என்கின்ற நிலைக்கு செல்லும்.
0: ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது என்னவென்றால், இப்பொழுது இந்த சீனா இந்தியா போன்ற நாடுகள் மாற்று வழிகளை தேட ஆரம்பிக்கின்ற பொழுது ஈரான் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் உலக நாடுகள் பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதனூடாக அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பதையும் வேண்டி நின்றது. ஆனால் இப்பொழுது அந்த பாதை என்பது மூடப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது அல்லவா? ஈரான் ஒரு தனித்து விடப்பட்ட நாடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
1: இல்லை, தனித்து விடப்பட்டது என்பதை விட அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய நாடாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், பல தடவைகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் தங்களுடைய போர் முடிவுக்கு வந்துவிட்டது, தாங்கள் அணு உலைகளை அழித்து விட்டோம், அவர்கள் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டார்கள், அவர்களிடம் ஏவுகணை தொழில்நுட்பம் இல்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று கூறினாலும் ஈரான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லி வருகின்றது, தன்னால் இந்த போரில் தாக்குப்பிடிக்க முடியும் என்கின்ற செய்தி. அதன் மூலம் அது அங்கே சில வேளைகளில் பிராந்திய வல்லரசாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தையோ அல்லது ஏனைய அரபு நாடுகளை ஒற்றுமையாக்கூடிய சந்தர்ப்பத்தையோ கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்குரிய சாத்திய கூறுகள் என்பன மிகவும் குறைவு. இவ்வாறு கூறலாம், அதாவது ஒரு சில மில்லியன் டாலர்கள் சனத்தொகையுள்ள இஸ்ரேல் எவ்வாறு பல மில்லியன்கள் தொகையுடைய இந்த அரபு மக்களை கட்டுப்படுத்துகின்றது என்றால் அவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையில் அது வெற்றி பெற்றிருக்கின்றது. அவர்களுடைய பல பிரிவுகள் இருக்கின்றன, ஒரு பிரிவுக்கு மற்ற பிரிவை பிடிக்காது என்கின்ற வகையில் இந்த அரபுக்களிடையே ஒற்றுமை இல்லை. அதற்கான ஒரு அடித்தளம் சில வேளைகளில் இந்த இவ்வாறாக ஈரான் தனது பலத்தை நிரூபிக்குமானால் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. மறுபக்கமாக ஈரான் கூட தற்பொழுது பெண்கள் போன்றோருக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வருகின்றது என்றால் அமெரிக்கா சில வேளைகளில் தரை இறங்கி தரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரிடையே இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு அமெரிக்கா நுழையமாக இருந்தால் அது ஒரு பாரிய பின்விளைவை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதோடு, ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்ற களப்பிரதேசம் அல்லாது, மலைகளும் மலை சார்ந்த பிரதேசங்களும் தான் சுமார் 50 விழுக்காட்டிற்கு மேல் இருப்பதால் பள்ளத்தாக்குகளும் ஒரு பாதையிலிருந்து மற்ற பாதைக்கு செல்வதற்கான பிரதான பாதைகளாக ஒன்று ரெண்டுமே இருக்கின்ற காரணத்தால் அவர்களால் அவ்வாறான ஒன்றில் ஈடுபட முடியாததாக கருதப்பட்டாலும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் பாரிய பொருளாதார பின்னடைவு என்பது உலகளாவிய ரீதியில் ஏற்படும். அதன் மூலம் நன்மை நாடாக அமெரிக்கா மாறும். அதனைத்தான் அது எதிர்பார்த்து செயற்படுகின்றது. ஆனால் ஈரான் மறுபக்கமாக அதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக தனது கருத்தியல்களை பதிந்து வருகின்றது. அதுதான் உண்மைதான்.
0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக, இப்பொழுது எரிபொருள் பிரச்சனை என்பது உலக அளவில் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டு பல நாடுகளும் மாற்று வழிகளை பெற முயற்சிக்கின்ற பொழுது இந்த எரிபொருள் விலை உயர்ந்த விலை என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா, அல்லது தொடர்ந்து இந்த உச்சநிலையில்தான் இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த மாற்று வழிகள் அவர்களுக்கு உதவும் என்று நம்புகின்றீர்களா?
1: இல்லை, அவர்கள் இந்த உச்ச நிலையில் வைத்திருந்து, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட எரிபொருளின் விலை கலனுக்கு 4 அல்லது 5 டாலர்களாக வரலாம், ஆனால் இந்த நேரங்கள் தவிர்க்க முடியாது என்பதை அமெரிக்க மக்களுக்கான ஒரு செய்தியாக வெளியிட்டதானது அவர்கள் உச்ச நிலையில் வைத்திருந்து இதன் மூலம் பெறக்கூடிய ஆதாயத்தை பெறுவதாகவும், அதே நேரம் மற்ற நாடுகளின் நிலைகளில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதான நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாகத்தான் இதனை செய்கின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் கனடா கூட இந்த தங்களுடைய குழாய் திட்டத்தை மேற்கு கரை நோக்கி பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு கொண்டு செல்வதற்கான துரித நடவடிக்கைகளை எடுத்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் ஏதோ சாதாரணமாக வளமையாக நடைபெறுகின்ற திட்டங்கள் அல்ல. இவ்வாறான நிலைக்கு உலகை கொண்டு செல்லப்படுகின்றது அல்லது உலகம் எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பதை அறிந்தவர்களாக அதற்குரிய மாற்று வழிகளை தேடி பயணிக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த விலை உயர்வு என்பதற்கு ஏற்ப பல விடயங்கள், அதாவது வட்டி வீதம் குறைக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் இப்பொழுது வட்டி வீதம் ஏற்றப்பட போகின்றது. அது மீண்டும் சந்தைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதேவேளை இந்த சாதாரணமான ஒரு உழைப்பாளிகளுக்கான ஊதியத்தில் ஏதாவது உயர்வு இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனால் வாழ்க்கை செலவின் உயர்வு என்பது அதிகரித்து விட்டது. எரிபொருட்களின் விலை உயர்வால் மாத்திரமல்ல, அதனால் ஏற்பட்ட தொடர் விளைவுகள், பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பயணச் செலவு போன்றவற்றால் பலவற்றாலும். எனவே இவையெல்லாம் நிச்சயமாக உலகை ஒரு மாற்று மனநிலைக்கு கொண்டு செல்கின்ற நடவடிக்கையாக எடுக்கப்படுகின்றன. உலக நாடுகள் கூட அதற்கு ஏம்ப தங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. எனினும் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த போர் எவ்வாறு இவர்கள் விரும்பியவாறே செல்ல போகின்றதா, அல்லது ஈரானால் அதனை பல காலத்திற்கு தாக்க பிடிக்க முடியுமா என்று என்றால் உடனடியாக முடிய போகின்ற போராக இல்லை. எதற்காக தொடங்கினார் என்று தெரியாமல் தொடங்கிய போர் இவ்வாறு நீண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு கவலை தரும் விடயம். அதுதான் உண்மை.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துடமைக்கு. மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற விசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையில் தற்பொழுது நிலவும் கனமழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை திருப்பி விடப்பட்டுள்ளன. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்படவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இந்திய இலங்கை அரசாங்கங்கள் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டுமென்று தமிழ் அரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் சிக்கிய கப்பல்களை திரும்பப் பெறுவதை உறுதி செய்த பின்னரே எரிபொருள் ஏற்றிக்கொள்வதற்காக வேறு கப்பல்களை அங்கு அனுப்ப இந்தியா விரும்புவதாக இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வியூகம் வகுத்து கொடுத்த ஜோன் ஆரோக்கியசாமி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதேபோன்று விஷ்ணு ரெட்டி என்பவரும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேல் இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் பயணித்த கப்பலில் பயணித்த கனேடியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தற்பொழுது துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசாங்கம் அடுத்த மாதம் கனடா ஸ்ட்ராங் பாஸ் திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தவுள்ளது. மத்திய அமெரிக்காவின் ஹொண்டுரஸ் கடற்கரையில் இடம்பெற்ற 2 தனித்தனியான துப்பாக்கி தாக்குதல்களில் 6 காவல்துறை அதிகாரிகள் உட்பட குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பிப்ரவரி மாதம் முதல் மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவின் மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்களில் சுமார் $1 பில்லியன் மதிப்பிலானவற்றை ஈரான் அளித்திருப்பதாக புதிய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன.

0: பிரம்ப்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin blow out sale.
1: ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க நீங்கள் திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் $130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுள்ளவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன். 416-700-2222 j.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். jay.ca.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: சாய் அபியங்கர் பாடிய பாடல் ஒலித்தது. எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ்.
1: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மெட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155,
2: 416-268-0155.
6: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
0: 8:45.

8:48 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வரதா சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஐஷா சில்க் நடத்துகின்ற பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் இடம்பெறுகின்றது. மீண்டும் இடம்பெறுகின்ற இந்த சேல் பிராம்டன் மாநகரில் இன்று நாளை நாளை மறுதினம் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் 3 தினங்கள் மட்டும் இடம்பெறுகின்றது. காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி இரவு 10 மணி வரை நடைபெறுகின்றது. ஹைவே 427 அருகில் கோரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்யூட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இந்த சேல் இவெண்ட் நடைபெறுகின்றது. இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்ப்டனில் நடைபெறுகின்றது. பாரம்பரியமிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மனதை மயக்கும் லேட்டஸ்ட் டிசைன் பார்ட்டி சேலைகள், கலைநயம் மிக்க லெஹெங்காஸ்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என்று அனைத்தையுமே நீங்கள் ஒரே இடத்தில் பெறலாம். மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 30% முதல் 75% வரையிலான அதிரடி தள்ளுபடி விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசிசாகா, ஓன், வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரூ பகுதி மக்களே, தரமான பட்டுச் சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையில் அள்ளிச் செல்வதற்கு இது சரியான தருணம். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுப் பொருட்களும் காத்திருக்கின்றன. இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரூ, மோர்னிங்சைட் அண்ட் ஃபின்ச், ஐஷா சில்க் நிறுவனத்திலும் இடம்பெறுகின்றது என்பதனை அறிய தருகின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-298-6116, 416-298-6116. ஐஷா சில்க்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: இங்கு குட்டி
1: ஆண்ட்ரியா
2: சொல்றேன்
1: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட் ஸ்டாட் கிளிக்கூட்.ca புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். அதிரவிக்கும் அலைகளின் அரசன் CMR தமிழ் FM.
3: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் 9:00 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM 9:00 இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்கலாம். செய்திப் பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.